0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: பல்வேறு அமைப்புகள் மற்றும் குழுக்களால் முன்மொழியப்படும் அரசாங்கத்தின் முறையான அங்கீகாரத்தை பெறாத எந்தவொரு திட்டமும் எந்த காரணம் கொண்டும் பாடசாலைகளுக்குள் செயல்பட அனுமதிக்கப்படக்கூடாது என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காங்கேசுந்தரை ஊடாக நாகப்பட்டினம் செல்ல தயாரான சமயத்தில் சுங்க அதிகாரிகளினால் தடுத்து நிறுத்தப்பட்ட 26 பயணிகளில் 17 பேருக்கு நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேனிங் பரிசோதனையில் 4 உடம்புக்குள் தங்கத்தை கடத்த முயன்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை தென்னமரவாடி மக்களது நீண்டகால போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வாக புதிய பேருந்து சேவை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக கருதப்படும் பல கோடி ரூபாய் பெறுமதியுடைய சொத்துக்களை முடக்குவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்கா அருகே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்குமாறு கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழகத்தின் கடனளவு 10 லட்சம் கோடி ரூபாவை தாண்டியுள்ளது என்று இன்று கூடிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் அருளைகர் தெரிவித்திருக்கின்றார். சென்னை கோட்டத்தில் ரயில் நிலையங்கள் அருகே உள்ள 52 மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை கடிதம் அனுப்பியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி 178,000 கோடியாக அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நடத்துவதற்கு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்ந்த எரிபொருள் விலைகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க உதவும் வகையில் ஜூலை 1 முதல் சுமார் 34 லட்சம் அல்பர்டா மக்களுக்கு மாகாணம் $100 தள்ளுபடியை வழங்கும் என்று அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். மனநல பாதிப்பை மட்டுமே முதன்மை காரணமாக கொண்டவர்களுக்கு இறப்புக்கான மருத்துவ உதவி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டாம் என்று நாடாளுமன்றத்தின் சிறப்பு குழு ஒன்று மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. தடை செய்யும் கொள்கையை மீறி புதிய கட்டணங்களை அறிமுகப்படுத்தியதற்காக கனடாவின் ரோஜர்ஸ் கம்யூனிகேஷன் இங் நிறுவனத்திற்கு கனேடிய வானொலி தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவில் இருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு தனது பாதுகாப்பை உறுதி செய்ய தாய்வான் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான உயர்மட்ட தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சீனா தனக்கு சொந்தமானது என்று உரிமை கோரும் அந்த தன்னாட்சி தீவு குறித்து அமெரிக்கா கொள்கையில் எந்த மாற்றத்தையும் காணவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யுக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி அதன் மீதான பொருளாதார தடைகளையும் அழுத்தங்களையும் தீவிரப்படுத்த பிரான்சில் கூடிய G7 உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியுடனாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பேசும்பொழுது உயர்திறன் கொண்ட இந்திய வல்லுநர்களுக்கு அமெரிக்காவில் எப்பொழுதும் வரவேற்பு உண்டு என்று தெரிவித்திருக்கின்றார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குஸ்மா நடைமுறையில் இல்லாமலேயே இருப்பது சிறந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
0: செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: நேரம் 8:08. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் நேர்கள் இணைந்து கொண்டு எங்களது வினாக்கள் மற்றும் விடைகளுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-6222.
1: கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.

நேர்களை இன்று நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினாய்தா. இதுதான் இப்பொழுது இன்றைய போட்டியில் கனடா மற்றும் கட்டார் ஆகிய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது. கனடாவின் சார்பில் இப்போது ஜோனாதன் டேவிட் ஹாட்ரிக் சாதனை படைத்திருக்கின்றார். ஒரு போட்டியில் 3 கோல்கள் அடித்தால் அது ஹாட்ரிக் என்று சொல்லப்படும். இப்பொழுது ஜோனாதன் டேவிட் கனடா சார்பில் அந்த ஹாட்ரிக் சாதனையை படைத்திருக்கின்றார். 3 கோல்களை அவர் தன் கணக்கில் சேர்த்திருக்கின்றார் என்ற வகையில் 6-0 என்ற கோல் கணக்கில் இப்போது கனடா வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் தன்னை ஒரு நிலையான இடத்தில் நல்ல இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது. பி குழுவில் சுவிட்சர்லாந்து, கனடா, போஸ்னியா ஹெர்சகோவினா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் இப்போது இடம்பெற்றிருக்கின்றன. இந்த போட்டியில் கனடாவும் சுவிட்சர்லாந்தும் ஒரு நிலையான இடத்தை இந்த போட்டியிலே இப்போது பெற்றிருக்கின்றார்கள் என்ற வகையில் சுவிட்சர்லாந்து, கனடா, கட்டார், போஸ்னியா என்ற வகையில் அந்த புள்ளிப்பட்டியல் இப்போது நீண்டு கொண்டிருக்கின்றது. கனடா ஏற்கனவே 1 புள்ளியுடன் இருக்கின்றது. இன்றைய போட்டியுடன், தற்போது வென்ற போட்டியுடன் அதற்கு இன்னொரு 3 புள்ளிகள் கிடைக்கும் என்ற வகையில் கனடா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இன்றைய உலகக்கிண்ண போட்டியில் பி பிரிவில் முக்கிய இடத்தை இப்போது பிடித்திருக்கின்றார்கள். இப்போது கேள்வி அது அல்ல. கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே 2026 இப்போது நடைபெறுகின்ற ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஹாட்ரிக் சாதனை படைத்த ஒரு வீரர் இருக்கின்றார். அவர் யார் என்பது தான் கேள்வி. இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் ஹாட்ரிக் சாதனை படைத்த, ஒரு போட்டியில் 3 கோல்கள் அடித்து ஹாட்ரிக் சாதனை படைத்து இருக்கின்ற வீரர் யார்? 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது விடை, நோர்வே நாட்டைச் சேர்ந்த ஏர்லிங் ஹாலண்ட். இது முதலாவது விடை. இரண்டாவது, ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த நட்டானியல் பிரவுன். மூன்றாவது விடை, ஆர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த லயனல் மேசி. ஏற்கனவே உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இன்று ஜோனாதன் டேவிட் ஒரு ஹாட்ரிக் சாதனை படைத்தது போல இன்னொருவர் ஏற்கனவே இந்த போட்டியில் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். அந்த சாதனைக்குரிய சொந்தக்காரர் யார் என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தருவோம். 1, நோர்வே நாட்டைச் சேர்ந்த ஏர்லிங் ஹாலண்ட். 2, ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த நட்டானியல் பிரவுன். 3, ஆர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த லயனல் மேசி. அழையுங்கள் 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: இந்த வேளையிலே நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். இன்று டேவிட் ஜோனாதன் டேவிட் ஹெட்ரிக் சாதனை படைத்தது போல ஏற்கனவே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஹெட்ரிக் சாதனை படைத்த ஒரு வீரர் இருக்கின்றார். அவர் யார் என்று கேள்வி கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். ஒன்று நோர்வே நாட்டின் ஏர்லிங் ஹாலே, இரண்டாவது ஜெர்மனி நாட்டின் நெட்டானியல் பிரவுன், மூன்றாவது அர்ஜென்டினா நாட்டின் லயனல் மெஸ்ஸி. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆசிரியர். பஞ்சாச்சரம் பேசுவோம்.
0: வாங்க பஞ்சாச்சரம்.
1: இவர் வந்து அர்ஜென்டினா இந்த லயனல் மெஸ்ஸி. இவர் தான் இந்த மூன்று படித்தது எகெயின்ஸ்ட் அல்ஜீரியா.
0: அல்ஜீரியாக்கு எதிராக
1: அடிச்சது மூன்று தான், மூன்று பேர் தான் இன்றைக்கு மேட்ச் அசைய விட இல்லை என்ன டிவிக்கு முன்னால. அவ்வளவு உறவு. அப்ப பெரிய சரித்திர சாதகம். எங்க கோல் கீப்பருக்கு மஞ்சள் சீட்டு காரணத்துக்கு வேலையே
0: இல்லை. அந்த பாருக்கு மேல ஏறி இருந்தாரு.
1: அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட
0: முந்தி ஊர்ல நடக்கிற மேட்ச்ல அப்படித்தான். ஒரு பக்கம் 12 அந்த மெட்டகோலி என்ன செய்வார் அந்த
1: மேல ஏறி இருந்துருவார்.
0: கோல் பாக்ஸ் பார்ல ஏறி இருந்துருவார்.
1: வெற்றி கிடைச்சிருக்கு.
0: ஒரு நேரம் எங்களுக்கு மைதானத்தில இருந்து கதைத்தார் அவர்.
1: அதான் நடந்து
0: வணக்கம்.
2: ஜெர்மனி தான் சிறந்த டீம், கனடாவும் நிறைவேற்று.
0: அது சரி. குயின்சன் எந்த அணிக்கையோட விளையாடினதையும் பார்க்கணுமே. என்ன சிறந்த அணியை தீர்மானிக்க.
2: ஆமா ஆமா.
0: அது ஒரு கந்துக்குட்டி அணி. கராக்கோ தீவில இருந்து வந்த ஒரு சின்ன நாடு. அதுக்கு ஜெர்மனி வெளுத்து வாங்குறது ஒரு பெரிய வியப்பல்ல. நன்றி.
2: ஆமா, கனடா அடிச்சுட்டே அதுதான் பெரிய.
0: கனடா கனடா இன்றைக்கு நல்ல. கட்டார் கட்டார் லேசான அணி இல்லை. கட்டார் நாங்கள் குறைச்சி மதிப்பிடுகிறாது.
2: ஆமா. மற்றது மெஸ்ஸி வந்து 61 கட்டிக்கு பண்ணியிருக்கு சார்.
0: சரி. அருமை அருமை. நன்றி
2: நன்றி.
0: மெஸ்ஸியின் சாதனை பட்டியல் நீண்டு செல்கிறது. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
0: எங்களுக்கு கிரவுண்ட்ல இருந்த ஒரு நேர் கதைச்சிருந்தார். குணா அண்டு நேர்
3: கேட்டு நல்லது. இது வந்து விடை வந்து மெஸ்ஸி தான். எங்கட காலம் வந்து 2 தான் அடிச்சு. அப்ப 3 மேல தானே நீங்க கட்டிக்கிறீங்க.
0: ஓ, நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க சும்மா கேட்போம் அப்படி. நன்றி.
3: சரி, பரவாயில்ல, நல்லது.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம் வணக்கம். பேசுங்கள். வணக்கம். இன்ன பேசுறாரு இல்ல. வணக்கம்.
4: மூர்த்தி
0: சொல்லுங்கள்.
4: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா வாசன் கோதாஸ்.
0: கோதாஸ் வாங்க.
4: உங்களுக்கு நன்றிகள் சில சில கோடி. ஏனென்றால்
0: நன்றியை
4: தெரிவித்துக் கொண்டு இது அர்ஜென்டினா வீரர் எனக்கு தெரியாது
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ். இது வந்து லயனல் மெஸ்ஸி தான் அர்ஜென்டினா சேர்ந்தவர். ஆமாம். ஸோ ஆரம்பத்தில் நல்லா விளையாடணும் நல்லா விளையாடணும் நினச்சி நல்லா விளையாண்டான் சூப்பராக விளையாண்டாங்கன்னு
0: வச்சிங்களேன்.
5: ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் கூட விளையாண்டங்கிறது வர்றதுக்கு. ஸோ அடுத்து அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்புவோம்.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
6: மதன்
0: சொல்லுங்கள்.
6: நம்ம அஞ்சு கோல் அடிக்கிறது
0: வளமையை விட மிக தரமான விளையாட்டு கனடா விளையாட்டு.
6: என்ன
0: சத்தம் இருக்கு?
7: அர்ஜென்டினா வீரர் லயனல்
0: மெஸ்ஸி. நன்றி நன்றி தேவமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். நான் நம்பி அழைக்கிறேன்.
0: நம்பி வாங்க. முதல்ல நினைச்ச நீங்க கதைக்கு இல்லையா?
8: எனக்கு தெரியல என்ன சொல்லி.
0: சரி.
8: அர்ஜென்டினாவின் லயனல் மெஸ்ஸி.
0: லயனல் மெஸ்ஸி.
8: ஆமாம்.
0: அல்ஜீரியா கதை.
8: ஆமாம். அதுதான் நடுகளுமே ஒரு கட்டிக்காரன் தானே.
0: இந்த முறை கணக்க சாதனை இருக்கு. நாங்கள் ஒரு நாளைக்கு அதை பற்றி பேசணும். நன்றி நன்றி
8: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் பவான்.
0: பவான் சொல்லுங்க. என்ன என்ன பவான்? வன்குவர் அதிருது
9: என்ன?
0: நீங்கள் சும்மா அந்த மாதிரி தான் சொல்லி இருக்கிறீங்க.
9: அர்ஜென்டினா
0: மெஸ்ஸி. நன்றி நன்றி பவான்.
9: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் ஐயா. நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
10: உண்மையை சொல்ல போறேன். நான் கோபி தான் சொல்ல போறேன். ஏனென்றா எனக்கு சொக்கர்ல அவ்வளவு இது இல்லை. அதனால மெஸ்ஸி என்று சொல்றதுக்கு வந்தேன்னா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா கனடாவை கோஸ் பண்ணினத்துக்கு ஒரு விமர்சனம் வந்தது. இவைக்கு சொக்கருக்கு என்ன தொடர்பு? இது என்னத்துக்கு கோஸ் பண்ணி இவைக்கு நம்ம காசுக்காக கோஸ் பண்ணினவையான்னு ஒரு விமர்சனம் கொண்டு பெருசா வந்தது. அதுக்கு அடிச்சாடிதான்
11: நினைச்சேனால் அந்த கனடா வந்து தான் அந்த போல் நின்று ஓ அருவாசுக்கு இங்கே அழகா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றுக்கு போறதுக்கு பார்த்தா ஃபுல்லாவே இங்க கடைசி தொங்கலுக்குலாம் நிற்குது. அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு ஒரு முகம் போல் கூட அந்தாலும் கொண்டதே தான் போச்சு. ஓ அடுத்தது அது இந்த பேட் லக் அது ஒரு அந்த ஓன் கோல் அடிச்சதான் அதை
0: மெஸ்ஸினாலே ஒரு பயம் வந்திருக்கும் எல்லாருக்கும்.
11: மருதவனாக்கு பிறகு இப்ப மெஸ்ஸி தான் நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: நான் தேவதாஸ் காய்க்கிறேன்.
0: வாங்க தேவதாஸ்.
12: எப்படி அறிஞர் சோமா இருக்கீங்களா?
0: நல்ல நிலம். நீங்கள் எப்படி?
12: நாங்கள் சோமா இருக்க நடந்து கொண்டிருக்கிறோம். நண்பன் சிவதாசன் சின்னத்துறை எல்லாரும் மூன்று பேர் நடக்கிறோம்.
0: யாருமே சூப்பர்.
12: போன முறை உங்களோட காய்ச்சி அவர் சின்னத்துறை இப்ப நிக்கிறார் பக்கத்துல. பாட்டு கேட்க போறாம்?
0: இல்ல இப்ப பாட்டு கேட்கிற நேரம் இல்ல. முதலாவது விடை சொன்னான் ஜெர்மனியின் பிரவுன், இரண்டாவது நோர்வேயின் ஹாலண்ட், மூன்றாவது அர்ஜென்டினாண்ட மெஸ்ஸி என்று கேட்டேன். அப்ப அதுக்கு விட சொல்லிக்
12: கொண்டிருக்கிறேன். மெஸ்ஸி தான் அவர் தான் வருவர்.
0: சரி சரி,
12: அவர் தான் சாதகம் பதித்தார்.
0: நன்றி நன்றி.
12: ஓகே ஓகே ஓகே.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் பாசன், எப்படி இருக்கிறீங்க? நிர்மலா இருக்கிறேன்.
0: ஓ நலம் நிர்மலா, நன்றி. நீங்கள் எப்படி?
13: ஓ நலமா, இப்பதான் முடிஞ்சது.
0: ஓ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் பேசுங்கள்.
14: வணக்கம், நான் பெங்கோல இருந்து குணம்.
0: குணம் பாங்கோ, வணக்கம். உங்களை பேசி
14: நானும் அவர் போக்குவரத்து பிரச்சனைகளுக்கா சரியான நெருக்கடியா தான் இருந்தது. சின்ன நாளும் நெருக்கடி மோசமா இருந்தது. லைன்ல அந்த பத்து பத்தரைக்கு அந்த டிக்கெட் கொடுக்குற லைனுக்கு ஒரு கூட்டமா அந்த பல்த கோயில் தீர்த்தக்கரைக்கு போன மாதிரி போய்க்கணும். ஆனா இவ்வளவு மக்கள் இருக்கிறான் அவரு பெரிய ஹாப்பி என்னென்றால், இந்த நடந்த இதுல ஜெர்மனி ஏழு ஒரு கோல் அடிச்சது. இங்க ஒன்றே அடிக்க விடாம பண்ணி இருக்கு. அதுக்கு இவளுக்கு பாராட்டு என்ன? அதாவது சீரோல வச்சு உண்மையிலே செய்யணும். இப்படி ஒரு நல்ல ஒரு பாசிங்ல பார்த்தது வெரி வெரி ஹாப்பி. என்ன இப்படி ஒரு பாசிங்க? நாங்க உண்மையில இந்த பாசிங்க இதே வந்த வகத்துல சுவிட்சர்லாண்டும் அவளும் பார்த்து
0: கொண்டுதான் சுவிட்சர்லாந்தோட அப்படி விளையாடணும். என்ன சரியா சொன்னீங்க.
14: அதோட இதே வேகத்தில் அதே இடத்துல நடக்க, அதே கிரவுண்ட்ல வன்கோல்லாம் நடக்க போது சுவிட்சுக்கு அடுத்த மூன்றாவது மேட்ச்.
0: நீங்க உண்மையில நல்ல ஒரு ரசிகன் என்று அடுத்த மேட்சை பத்தி எல்லாம் சிந்திக்க வழிக்கிட்டீங்க. அந்த சுவிட்சர்லாந்தோட கனடா விளையாடணும் இவ்வளவு.
14: அதத்தான் பரபரப்ப ஐரோப்பிய என்ன நடப்பு சாம்பியனோட விளையாடணும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்து எங்கட புள்ளியெல்லாம் டிக்கெட் எடுத்து அதுக்கு தான் வச்சிருக்கோம். ஒன்றில் விழுந்தாலும் ஒரு வீரனோட அடிபட்டு விழணுமன்ற மாதிரி. ஆனால் விழமாட்டுது இது. ஏனென்றால் இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப இது இவைகளுக்கு ஒன்று ரோயிலான முடிச்சவங்க இந்த டொரண்டோல அந்த நடந்த
0: இவையோட
14: அங்க நடக்க ரோவிலான் முடிஞ்சது.
0: ஆனால்
14: இவைக்கு வடிவா கொடுத்திருக்கு. அதே ரோவி ஆனபடியால் எங்கட ஆசை நிறைவேறணும். என்ன சுவிட்சர்லாண்டுக்கும் போட்டு கலகலப்பா கனடா நல்ல உண்மையில நல்ல பாசிங்க. என்ன சூப்பர் ஏவன், நன்றி. மற்ற நேரலுக்கும் விட விடும். இந்த விளையாட்டுல ஒரு என்ன மாதிரி சவால் என்னென்றால், இந்த அஞ்சு கப்பி எடுத்து முன்னால நிக்கிறது பிரேசில், ரெண்டாவது இடத்துல ஜெர்மனியும் இத்தாலியும் நிக்குது. அதை எட்டி தோர்றாக்கு. இப்ப இத்தாலி வந்து வெளியில போயிட்டு விரையலாமல் எந்த வண்ணாமல் போயிட்டு அவளை வச்சானா. இப்ப இந்த செகண்ட் இதுல இருக்கிற வந்து ஜெர்மன். ஜெர்மன் வந்து அத அந்த கின்னஸ் தொட வேணுமன்றதுல இப்ப அத உடைச்சு போகாட்டிலும் அந்த முதலாவது இடத்துக்கு தொடர்றதுக்காக ஜெர்மனி வந்து ஒரு மிகவும் உக்கிரமான இருந்தாலும் அவர்கள் ஒரு நானோ நீ என்ற கட்டத்தில் விழுவார்கள். எல்லாரையும் சந்திப்போம் பார்ப்போம் என்றாலும் எந்த கணிப்பில இது கனடா வந்து இப்படி இண்டே வன்கோல விளையாடின விளையாட்டை பார்த்த மட்டும் பொறுத்த மட்டும் அருமையா விளையாடுவார்கள். குவார்ட்டர் ஃபைனலுக்கு கிட்ட வேற ஏதாவது விருப்ப சாந்தி இருக்கிற மாதிரி தான் இந்த மரம் சொல்லுது. பொறுத்து இருந்து பாப்போம்.
0: வாய் பொன் வாய அமையட்டும் குணம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம், நான் தீவன் வாங்க.
0: தீவன் வாங்கோ
15: கனடா நான் சரி விட்டு போனா கேடா. ஹலோ.
0: ஓ சொல்லுங்கள்.
15: கனடாவா? கனடா வேண்டாம்.
0: சரி சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: ஹலோ வணக்கம். செல்வகுமார்.
0: செல்வகுமார் சொல்லுங்கள்.
16: பேசுவேன். நாங்கள் இப்போ கனடா மேட்சை வந்து ஹூசைட் மால் பெரியது ஸ்கிரீன்ல பார்த்தோம் நாங்கள்.
0: ஓ
16: அந்த மாதிரி கிடந்த முன்னால என்று பாக்குற மாதிரி. அதுக்கு ஆஜனி நாய் தான் மெஸ்ஸி தான் மேட்டது. இது என்ன ஒரு ஆள் நாலு கோல் அடிச்சவர் என்ன?
0: ஒரு ஆள் மூன்று கோல். டேவிட் டேவிட் ஜோனா டேவிட் மூன்று கோல்.
16: மூண்டா
0: மூன்று கோல். ஓ
16: நல்லா இருந்துச்சு மேட்ச்.
0: அல்போன்ஸ் தலைவர் இறங்கினவர் நல்லபடியா அதுவும் கொஞ்சம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
17: வணக்கம். நான் ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம் வாங்கோ.
17: என்னன்னா கனடா எதிர்பார்க்கல பெரிய ஒரு வெற்றி. ஆனால் நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் நாங்கள். நேயர்களும் சரி நீங்களும் சரி கனடிய மக்களும் சரி அது வீண் போகவே இல்லை.
0: வன்கூவர் மக்களும் தெளிவா இருந்த வன்கூவர் பகவான் வந்தோன்னே சொல்லிவிட்டார் கனடா தான் வின்.
17: வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. அதிர்ஷ்டமும் அதே நேரம் திறமையும் எல்லாம் சேர்ந்து வெற்றி அடைஞ்சிருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த களம் இன்னும் முன்னோக்கி செல்லணுமன்றதுதான் எல்லாத்தையும் விருப்பம். கனடா வெல்றதுன்றதே ஒரு அந்த அந்த நாட்டில் இருக்கிற எங்களுக்கு அது அந்த ஊக்கமும் இன்னும் ஒரு ஆர்ப்பரிப்பும் கூட அது மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு.
0: நன்றி ஸ்ரீராம். நன்றி நிகழ்ச்சியிலிருந்தமைக்கு. நேரம் இப்பொழுது 8:40 ஆகிவிட்டது கடவுளே. இப்பொழுது நேர்களது விருப்ப பாடலுடன் இணைந்திருப்போம். இது டொன்மில் சந்திரன் விருப்பத்தில்

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓൾ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സ്ക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് മേലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻ ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻ ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
1: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நேர்கள் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். காங்கேசன் துறையிலிருந்து இப்பொழுது எந்த துறைமுகத்திற்கு இந்தியா இலங்கையிலிருந்து எந்த துறைமுக இந்தியாவுக்கு எந்த துறைமுகத்தை கப்பல் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது? காங்கேசன் துறையிலிருந்து புறப்படும் கப்பல் இந்தியாவில் எந்த துறைமுகத்தை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது? காங்கேசன் துறைக்கும் எந்த துறைமுகத்துக்கும் இடையில் இலங்கை இந்திய கப்பல் சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது விடை நாகப்பட்டினம், இரண்டாவது தூத்துக்குடி, மூன்றாவது சென்னை. அலையுங்கள் பார்க்கலாம், 416-644-6222. காங்கேசன் துறையிலிருந்து எந்த துறைமுகத்துக்கான கப்பல் போக்குவரத்து சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன? ஒன்று நாகப்பட்டினம், இரண்டாவது தூத்துக்குடி, மூன்றாவது காரைக்குடியா, சென்னையில் காரைக்குடி. அலையுங்கள், 416-644-6222. இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேரின் பாடல் ஒன்றுடன் இணைந்திருக்கப் போகிறோம். பாடலுக்குள் செல்வதற்கு முன்னர் விளம்பர இடைவேளைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்களே.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகம பாப்புகள், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டி கல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாசார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை, இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: Yes, I love this idiot. I love this lovable.

0: ஆர் தமிழ் HD-யில் தேடு சிந்தி வெல்லு.
1: நேர்களே, குறித்த வினாவுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்க.
2: இது நாகப்பட்டினத்துக்கு. அது நேற்று போகிற கப்பல்ல தங்கம் கடத்த முயற்சி செய்த அக்களை தடுத்து வச்சேன்.
1: சார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். இது நாகப்பட்டினம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம்.
3: வணக்கம்மா. சார், ரமேசந்திரன்.
1: சந்திரன் சொல்லுங்கள்.
3: நாகப்பட்டினம் 6500 இந்தியன் ரூபீஸ், 35000 இலங்கை ரூபீஸ்.
1: தங்கத்தின் பெறுமதி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வாசன் கோதா.
1: சொல்லுங்கள்.
4: நாகப்பட்டினம் தான்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: சொல்லுங்கள்.
5: நாகப்பட்டினம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் பாசன். நிர்மலா
1: சொல்லுங்கள்.
6: இது வந்து நாகப்பட்டினம்.
1: ஆமாம், அது நாகப்பட்டினம் என்பதுதான் சரியான விடை. நாகப்பட்டினத்துக்கு தங்கம் கடத்த முயற்சி என்று பல செய்திகள் வெளிவந்ததை நேர்கள் அறிவீர்கள் என்ற வகையில் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிகிறது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நில்பல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த பஞ்சாட்சரம், வெண்பா, குயின்ஸ்டன், ஜெயா, மூர்த்தி, குகதாஸ், ரமேஷ், மதன், தேவகுமார், நம்பி, ராசையா, பவான், சுதன், சந்திரன், தேவதாஸ், நிர்மலா, குணம், தீபன், செல்வகுமார், ஸ்ரீராம் ஆகியோருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஸ்ரீ மற்றும் குணதீபன், காசினார் இவர்களது விருப்ப பாடல்களுக்கும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகள். குறிப்பாக 5 மணி தொடக்கம் 9 மணி வரை இந்த 4 மணி பொழுது மிக இனிமையான பொழுதாக நேர்களது பாடல்கள் மாற்றியமைத்திருந்தன. எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேர் உள்ளங்களுக்கும், காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி. வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
1: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.கிளிக்கூட் .ca.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: நீயாட்டெல்லாம் பலமாகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் இங்கயும் இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: சூறையிடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூட மழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60-49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
3: 9699 Jane Street, Maple
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கேட்டுடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $416-804-2365 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. GTA கிரெடிட்.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
9: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் சிடிசி 6473001973. கிச்சனர் வாட்டர்லூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 4162999393. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-9902462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. சூப்பரான ஒரு பாட்டு, பாதியிலே நான் நிறுத்திட்டேன், மன்னிக்கணும். பூப்பூவாய் புன்னகைக்கும் இவள்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட, அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணதுக்கு மன்னிக்கணும். வந்து கரடி மாதிரி வந்து நெடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறியடா அப்படின்னா என்ன பண்ணுறது, என்னுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் வந்து நான் தான் பேசியாகணும். இன்றைக்கும் வந்து சிறப்பான தலைப்பு உங்களுக்காக காத்திருக்குது. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-2222. கனடாவில் வேறெங்கும் கிளையில் கிடையாது, சிஎம்ஆரில் மட்டுமே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன நாள், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைன்னா என்ன பண்ணணும், என்ன தேய்ச்சி குளிச்சு கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து கதை கேட்குற நாள். எப்பயுமே வந்து நமக்கு இந்த ஃப்ரைடே அப்படின்னு வந்துட்டாலே காலையிலிருந்தே வந்து ஒரு வீக்கெண்ட் மோடு ஸ்டார்ட் ஆயிரும். இதில் இந்த ஐடி கம்பெனிலெலாம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் வந்து ரெகுலர் ஜாப்பில் இருக்கீங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் மேலே வெள்ளக்காரங்களாம் வந்து பரபரப்பாயிருவாங்க. ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறது. அதுவும் இப்போ வந்து ஃபீஃபா வேற ஓடிட்டுருக்கா, போய் மேட்சப் பார்க்கலாண்டா, வெதர் சூப்பராக இருக்கடா, வெளியில் போய் ஒரு பீரை போடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை எப்படா வேலை முடியும், போய் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆட்களுக்கு எனக்கு உங்களுடைய எமோஷன்ஸ் புரியுது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் அப்படியே ஒரு கதை கேட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை கொண்டு போய் வந்து உங்கள் ஃபேமிலியிலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் எப்படி இருக்கும், எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து ஒரு மீட் அப் நடக்குது, இந்த நான் சொன்னாலும் ஏற்கனவே இந்த சினிமா ஆர்வலர்கள், புத்தகம் படிக்கிற ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் கூட சேர்ந்தால் அப்படியே அங்கேயே வந்து ஒரு புது புது புது கதைகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுவாங்க, அவங்கள பற்றி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு லைஃப்பில் அவங்க மீட் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரத்தை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட்டில் ஒரு 3 days பேக் வந்து இந்தியாவில் இருக்கிற சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு கான் கால், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு அந்த காய்கறி விற்கிற அம்மா இருக்குல்ல, கீரை விற்கிற அம்மா, அவங்க வந்து இந்த உழவர் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு எல்லாம் வந்து கம்மி ரேட்டில் டைரக்ட் சேல், அப்படியே விவசாயிகள் அப்படியே வந்து அவங்களே வந்து விற்கிறவங்க மிடில் மேன் இல்லாமல். ஸோ அவங்க அதில் வந்து ஒரு பாட்டி எல்லாம் கூறு கூறாக வச்சு விற்கிறதா, உழவர் சந்தையில் பல்க் பல்காக நிறைய காய்கறி வச்சு விற்கிறவங்களும் இருப்பாங்க. அதுலேயே ஸ்மால் ஸ்கேலாக ரொம்ப ஒரே ஒரு அந்த கம்பளி போட்டு அதில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை வச்சு கூறு போட்டு அந்த விற்கிற ஒரு அம்மாவை பற்றி தான் இந்த கதாபாத்திரத்தை பற்றி பேசுகிறாரு. ரெகுலராக உழவர் சந்தைக்கு போவாராம் இவர், எல்லாரும் வந்து நிறைய வச்சு வாங்குவாங்க விற்பாங்க. பட் ஆனால் இந்த அம்மா வந்தும் கம்மியாக தான் வச்சுருக்கோம், ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி தான் பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த அம்மா மட்டும் வந்து ரேட்டு வந்து ரொம்ப ஏற்றியே சொல்லாது, ரொம்ப ரீசனபிள் கம்மி ரேட்டு தான் வந்து சொல்லுமா. அவர் ஏன் டேரெக்டாக போய் கேட்டாரா, பாட்டி ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக விற்கிறீங்க, பக்கத்துலேயே வந்து 1-2 ரூபா ஜாஸ்தி விற்கிறாங்களே, கம்மியாக விற்று தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விற்கிறீங்களா, இல்லை வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்கான்ற மாதிரி இவர் வந்து கேட்டிருக்காரு. ஒருவேளை காய்கறிகள் பழசாக இருக்குமோ, எப்படி நீங்கள் மட்டும் கம்மியாக விற்க முடியுது அப்படின்னா, இதெல்லாம் ஏன் தோட்ட காயப்பு, அதை வந்து எல்லாரும் சாப்பிட்ணுன்னு நான் ஆசைப்பட்றேன், நான் அதுக்காக தான் வளர்க்குறேன், எனக்கு பசங்கள்லாம் இல்லை, நான் மட்டும்தான், அதனால் இத்தனை காயை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் விளைச்சலாம் வந்து நல்லா உன் பேரனுக்கு பேத்திக்கு உன் பையனுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி வந்து

0: இப்படி தான் வந்து லைஃப்பை வந்து மீனிங்ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி அதை வந்து நாலு பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதை வச்சு பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தால் போதும், லைஃப் வந்து சூப்பராக இருக்கும்ன்ற இந்த மெசேஜை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து நிறைய கேரக்டர்ஸை பற்றி பேசினாங்க, குட் கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ், சில இடத்துல வந்து சீரியல் கில்லரை பற்றி, எதுக்குன்னே தெரியாமல் வாழ்கிறவனை பற்றி, இந்த ஹோம்லெஸ் பீப்புளை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். அதெல்லாமே வந்து எப்போ நடக்குது, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது தான். அதே மாதிரி வீக்கெண்ட் ஆனால் ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடைச்சதுனா, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு நல்ல நண்பரோ இல்லை யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும், லைஃப் வந்து அதுதான் பிளஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிஎம்ஆர் செய்திகள், செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரையும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் ஆர் ஜே ராஜ். காலை வணக்கம், மீண்டும் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள நிலத்தடி சிறைச்சாலை தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துமாறு திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நிலத்தடி சிறைச்சாலையில் கடத்தப்பட்ட பலர் சித்திரவதை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்கத் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினமும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்திருக்கின்றார். சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 118வது இடத்தை இந்திய தொழில்நுட்பக் கழகம் IIT டெல்லி பிடித்திருக்கின்றது. 10 இடங்கள் முன்னேறி சென்னை IIT 170வது இடத்தில் உள்ளது. உலக அளவில் அமெரிக்காவின் MIT 15வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வீட்டு வசதி மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் உட்கட்டமைப்பை நவீனமயப்படுத்தவும் $200 பில்லியன் கூட்டு முதலீடுகளை மத்திய அரசு மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் அறிவித்துள்ளன. கடந்த ஆண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்ற டம்ளர் ரிச் பகுதியில் புதிய உயர்நிலை பாடசாலையை கட்டுவதும் இதில் அடங்கும். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் விமர்சித்து வரும் நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள JD வான்ஸ், தற்போதைய உலக சூழலில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஒரே சக்தி வாய்ந்த நட்பு சக்தி என்பதனை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது என்றும் அணு ஆயுதம் இல்லாத அந்த உலகமே பாதுகாப்பானது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனது ட்ருத் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அமெரிக்காவில் தற்பொழுது எண்ணெய் விநியோகம் சீராக இருப்பதாகவும் பங்குச்சந்தைகள் பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்கா முன்னர் இருந்ததைவிட வலுவாகவும் பாதுகாப்பாகவும் உலக அளவில் பெரும் மரியாதைக்குரிய நாடாகவும் மாறியிருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு 19ஆம் தேதி மீண்டும் உங்கள் எல்லாருமே சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் தலைப்பு ஓடுது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு என்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பாக்ஸ் டேவாமா. வெறும் டப்பாக்கில் இருக்குது இல்லையா, அந்த டப்பாவுக்காக ஒரு நாள். ஆஃப்கோர்ஸ் டப்பா இல்லாமல் எப்படி? இந்த டப்பா அப்படின்னா வந்து அட்டைப்பொட்டி மட்டும் இல்லை. இப்போ டப்பாஸ் அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய எமோஷன், முக்கியமாக வந்து மம்மிஸ்க்கு. அதுவும் வந்து தமிழ் மம்மிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டப்பாவை சேகரிக்கிறது, இந்த பிளாஸ்டிக் டப்பாவட்டும் கண்ணாடி டப்பாவட்டும் டப்பர் வேர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும், இந்த டப்பாஸ் மேலே பெரிய ஒரு எமோஷ்னல் கனெக்டே இருக்குது. எப்பயுமே வந்து இப்போ அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்குறீங்களோ, இல்லைன்னா நீங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்குறீங்களோ, இல்லை கேக்கு வெட்டி அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா, இதெல்லாத்த விட அவங்க ஆல்ரெடி உங்கள் அக்கப்பக்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் கொடுத்து அனுப்புற டப்பாஸ் இருக்குல்ல, அந்த டப்பா எல்லாத்தையுமே ஒரு கட்டப்பையில் போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, ஹை கட்டப்பையும் கிடச்சிருச்சு, போன டப்பாலாம் திரும்பி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆகிற எக்ஸைட்மெண்ட் வந்து இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் டப்பா இஸ் அன் எமோஷன். நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்து உங்கள் கையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று டப்பா இருக்கும், அதை வந்து பயங்கர எமோஷனலாக பல வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிருந்துருக்கலாம். இல்லை உங்களுக்குன்னு வந்து சில பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா இருந்திருக்கும். எனக்கு வந்து இப்போ இந்த கேஷ் டீல் பண்ணுறதுனால சில பைசாக்கெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கே ஒரு டப்பா வச்சுருப்போம். இல்லை நம்மளுடைய இந்த வாட்சு ஆக்சசரிஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்போம். சமையலறையில் வந்து இந்த அஞ்சரப்பொட்டின்ற மாதிரி ஒரு டப்பா இருக்கும், இல்லைன்னா யூஸ்வலாக பேக் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி வாங்கின அட்டைப்பொட்டி தூக்கி போடாமல் அந்த டப்பாவை அப்படியே வச்சுருப்போம். பெட்டு இல்லை காட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஏதாவது ஒன்று வந்திருக்கும், அந்த டப்பா வந்து ஒருவேளை நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த டப்பா தேவைப்படும், இல்லைன்னா எதுக்குன்னே தெரியாமல் ஒரு 10-15 டப்பா வந்து உங்களோட கராஜில் வந்து அப்படி சும்மா கிடக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்னலாம் டப்பாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான தலைப்பு. டப்பாக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஏதாவது ஒரு டப்பா ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருக்கீங்களா? உங்களோட லஞ்ச் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்நாக் பாக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஆக்சசரி பாக்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இது வந்து பசங்களுக்கு, பெண்களுக்குன்னு சில டப்பாஸ் இருக்கும், நகைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. நிறைய லிப்ஸ்டிக் வாங்குவாங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே அடுக்கி வச்சுருவாங்க. நிறைய நெயில் பாலிஷ் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு பூட்டி வச்சுருவாங்க. இந்த மாதிரி டப்பாஸ் வந்து அது பல வருஷமாக இருக்கும். இது வந்து தெரியுமா, என்னுடைய கல்யாணத்துக்கு சீதனமாக வந்தது அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை வந்து எமோஷனல் கனெக்டோடு வச்சுருக்கிறதா இருக்கலாம். இல்லை தான் இது என் பாட்டி யூஸ் பண்ண அஞ்சரைப்பெட்டி, அது வந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணாங்க, இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், அடுத்து நீ தான் இந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த அஞ்சரப்பட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி அதை பற்றி பேசலாம். ஸோ எனிவே தமிழர்கள் அப்படின்னாலே தமிழருக்கும் டப்பாக்கும் பெரிய கனெக்ட் இருக்குது, எமோஷனல் கனெக்ட். ஐயோ இது என்னோட டப்பா, இது நான் பேரெலாம் பதிச்சு வச்சுருக்கேன், இதை நான் வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவர் சில்வர் டப்பா மேலே வந்து உங்கள் குடும்பத்துடைய இனிஷியல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. GVK என்னது, GVK இல்லை RJ அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது போட்டு வச்சுருப்பீங்களா, அப்படிப்பட்ட எமோஷனல் டப்பா கான்டாக்டாக இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க. உங்களுடைய பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணுற லவ்வபிள் டப்பாஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ளிப் ஃப்ளாப் டே, அதாவது செருப்பு ஒரு நாளில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம வந்து பெல்ட்டை பற்றி பேசிட்டோம், பெண்ணை பற்றி பேசிட்டோம், கண்ணாடி பற்றி பேசிட்டோம், உங்களுடைய சட்டை பேண்ட்டு எல்லாத்தையும் பேசியாச்சு. இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து மிஸ் ஆனது வந்து இந்த காலணிகள் தான். காலணிகள் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான தலைப்பு தான். இதை வந்து தனியாக இன்னொரு நாளே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஒதுக்கி வைக்கிறேன் இப்போதைக்கு. கண்ணா, இந்த கூட்டத்தை குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம், யாரும் தண்ணி புழங்கக்கூடாது, அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் டேவை வந்து நான் இன்னொரு நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கிறேன். செருப்பை பற்றி இன்றைக்கி பேச வேண்டாம், அது வந்து தனியாக ஒரு நாள் பெரிய ஒரு தலைப்பாக கொண்டு வரும். இன்றைக்கி நம்ம பேச போகிறது டப்பாக்கள் பற்றி தான். ஸோ உங்கள் ஃபேமிலியில் தொன்று தொட்டு நீங்கள் பயன்படுத்துகிற டபாஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து நான் காஸ்கோவுக்கு போயிட்டு அந்த ரெட்டு கலர் மூடி கீழே வந்து கருப்பு கலர் பெருசு பெருசாக பெரிய பாக்ஸஸ் இதெல்லாம் வீட்டில் தேவையில்லையோ எல்லாத்தையும் இதெல்லாத்தையும் வந்து தனியாக ஒதுக்கி வைக்கணுமோ அந்த மாதிரி ரெண்டு மூணு பாக்ஸ் எடுத்து வந்து இவனுடைய டாய்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி இப்போ ரெண்டு வருஷமாக விளையாண்ட டாய்ஸில் நிறைய பழசெல்லாம் விளையாட மாட்டான். அந்த டாய்ஸ்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது கொண்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே டொனேஷனில் குட்வில்லையோ வேல்யூ வில்லேஜ்லையோ கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி இந்த டப்பாவை முடிச்சிருக்கா இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலி நீங்கள் இதில் ஹோம் டிப்போவில் போய் வாங்குற அட்டைப்பொட்டி டப்பா கூட இது ஏறக்குறைய ஒரே விலை தான். ஆனால் இதில் வந்து இப்போ டியூரபிளான பிளாஸ்டிக் டப்பாவே வருதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி சந்தோஷப்படலாம் உண்டு. ஸோ எவ்ரிபடி யூ ஆர் டோட்டலி அசோசியேட் வித் சம் டப்பாஸ். நான் எனக்கு பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணுறதுலே எனக்கு மிக ஃபேவரட்டான பாக்ஸ் வந்து இந்த டூல் பாக்ஸ் தான். டூல் பாக்ஸ் வந்து எல்லா பசங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எமோஷன் கனெக்டு. நம்ம நேர் ரசிகன் இருக்கார்ல, அவர் குடும்பத்தில் வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா அது அந்த டப்பாவில் தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இந்த கராஜ் டூல்ஸ் இருக்குல்ல, அந்த மெக்கானிக்கல் டூல்ஸு, அந்த டப்பாஸை எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன்னு நம்மக்கிட்டே சொல்லியிருக்காரு. அந்த போய் ஒரு கடையில் நான் செலவு பண்ணி நிறைய காசு போட்டு வாங்குறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாலும் அதை நான் வாங்குவேன். ஏன்னா அது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ டப்பாஸ் வந்து நான் இந்த டூல் கிட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான சில டப்பாஸ் இருக்கும், கால் பண்ணி என்னோட ஷேர் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-2222. இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, இது எப்படி இருக்கு? எப்படி நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். இதே நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா இருக்கேன், நன்றி. நீங்க ஞாபகம் வந்துட்டு ரசிகர் முந்தி சொன்ன ஒரு 16 டூல் பாக்ஸ்
4: ஆமா எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல, ஆனா 16 டூல் டப்பா வச்சிருக்கேன்
5: அப்படின்னா. வீட்டுக்குள்ளேயே உங்க பாட்டா வந்து ஒரு செருப்பு கல்வியை வச்சு வளர்த்து வருதானே?
4: செருப்பை பத்தி பேசல, பயம் வருது. ஏன்னா ஒரு செருப்பு தான் வந்து கீழே இருக்கும், இன்னொரு செருப்பு ஏர்லயே தான் இருக்குது. கவனிப்பாங்க நினைக்கிறேன்.
5: ஒருத்தர்
4: நோயாளிக்கும் குணமடையறதுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? விஷாலுடைய இடுப்பை பார்த்து மயங்கற ஆளா அவரு? ஏதோ நீங்க வந்து ஒரு சவந்தா நயன்தாரா இல்ல மிருனால் தாக்கூருடைய இடுப்பை காட்டி ஒரு பாட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. அவடிவன் கிட்ட பார்த்தா மறுபடியும் போய் பெட்ல படுத்துருவாரு. இது வந்து மிகப்பெரிய டார்ச்சர் தெரியுமா? வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து ஆஹா ஐஸ்கிரீம் டப்பான்னு திறந்து பார்த்தா உள்ள வந்து கருவேப்பிலை இருக்கும். அந்த மாதிரியா?
5: இல்ல அது இல்ல, அது வெளியில இருக்கும், எனக்கு பக்கத்திலேயே இருக்கும்.
4: அந்த ஐஸ்கிரீம் டப்பா, ஓ எல்லாத்தையும் அந்த உங்களுடைய டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறது எடுக்கிறது எல்லாம் அதுல அந்த டப்பால தான்.
5: அதுக்குள்ளேயே அப்படியே இருக்கும் என்ன எல்லா மைகள் காடுகள் அது இது எல்லாத்தையும் அதுலயே வச்சிருப்பேன். எமர்ஜென்சிக்கே டக்கு எடுக்கத்தக்கதா
4: என்ன
5: அப்படி இருந்தோம். அதே நேரம் அந்த டப்பா மூடி உடனே திறக்கலாம். காசில் இருந்தாலும் உடனே திறந்து ஒரு 10-20 எடுத்துக்கொண்டு 100 உட்காந்து போகலாம்.
4: அது
5: வச்சிருக்கிறேன். இந்த உடியல் போட்டா எடுக்கிறதுக்கு டைம் தெலும் தானே.
4: நீங்க வந்து ரவிபாலாவுக்காக கேட்ட விஷாலுடைய அந்த டியோ பாட்டை என்னால கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இருந்தாலும் பரவாயில்ல,
5: நன்றி
4: நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதே இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் ராஜ், நான் மதன் கலைக்கின்ற, நல்லா இருக்கிறீங்களே?
4: வணக்கம் மதன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். பாலாவும் சுகமா வந்துட்டேன்னு சொன்னீங்க, அப்ப அவரு
4: நல்லமா இருக்க வேண்டும். கண்டிப்பா அவரு நல்லா, ஏன்னா அவரோட ஆட்டிடியூடுக்கு இந்நேரத்துக்கு குணம் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட. ஆமா,
6: அப்படிங்களா
4: சொல்றீங்க? ஆமா ஆமா, நீங்க என்ன வேணா வாழ்த்து அவங்களுக்கு தெரிவிக்கலாம்.
6: அவர் சுவாவரட்டும்னு சொல்லிக்கொண்டு
4: கண்டிப்பா
6: என்ன நீங்க சொன்னீங்க டப்பான்னு சொல்லி.
4: ஆமா,
6: எனக்கு பிடிச்சது எங்கட வீட்டு அம்மா வச்சிருக்கிற டப்பா தான் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
4: என்ன டப்பா?
6: உண்டியல் பட்டி, காசு போட்டு வச்சிருக்க.
4: ஓ, அம்மா வச்சிருக்கிற உண்டியல் பட்டியா?
6: டப்பா, அதுக்குள்ள ஒரு குச்சியை விட்டு தட்டி காசு எடுக்கிறது மிகவும் விருப்பம்.
4: ஐயோ, அம்மா பாவம் ஆசைப்பட்டு கனவோட சேர்த்து வைக்கிறது, நீங்க உள்ளார குச்சியை விட்டு காசு திரட்டுறதா?
6: This
4: is too much. என்ன இதெல்லாம், எந்த வருஷம் நடக்குது இதெல்லாம்?
6: இதெல்லாம் சும்மா ஒரு பண்ணை சொல்றானே.
4: அந்த காலத்துல நீங்க பண்ணிருக்கீங்க, 5 பைசா 10 பைசா திருடினதை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த டப்பா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதுக்கப்புறம் டப்பாவே பயன்படுத்தலையா?
6: அதுக்கு பிறகு டப்பா காருக்கு வச்சுக்கிறேன், ஒரு டப்பாண்டு.
4: ஓகே,
6: கடையில வாங்குற ஜக்கி ஃபுட் சாப்பிட்டு பின்ன காபேஜ் போட இல்லாத காருக்குள்ள போடுவா தானே?
4: அது சரி, கரெக்ட் தான்.
6: அதுக்கு பின்னால ஒரு
4: என்ன பாடல் கேக்கலாம் உங்களுக்காக?
6: அப்ப இந்த பாட்டு ரவிபாலா ஹாஸ்பிட்டல்ல போய் நர்ஸுகள் எல்லாரையும் பார்த்து ஜாலியா கலைச்சிக்க வச்சுட்டு வந்துருப்பானே.
4: ஆமா கண்டிப்பா.
6: அப்ப வீட்டை வந்து கேட்க அவருக்கு சுத்தி பார்க்க குறதே மில்லியன்னு சொன்னோன்னு, ஏன் எனக்கு இந்த மயக்கம், ஏன் அந்த பாட்டுக்கு பாருக்காட்டு,
4: ஏன் எனக்கு மயக்கம், ஏன் அந்த பாட்டா? ஏன்பா, ஒருத்தர் வந்து சுகம் இல்லாம இருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் பாட்டு போட்டு டார்ச்சர் பண்றீங்கல்ல, கேக்குற போடுவோம் அந்த பாட்டு.
6: ஏன் இந்த பாட்டை தூக்கி நிறுத்தி விடலாமால?
4: நீங்க வேற ஏதாவது நமிதா பாட்டு மாதிரி கேட்டீங்கன்னா அவர் வந்து இன்னும் உற்சாகமாவாரு.
6: உற்சாகமா
4: இருக்குன்னா நமிதா பாட்டே போட்டுருவா? ஏன்னு வைக்கும் பதிலா
6: குடிக்காம,
4: பூஸ்ட் குடிக்காம ஒழுக்கமா இருந்தா. அவரு தான் குட் பை ஆச்சு, அவரு டீ டோட்லர். நன்றி, இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் செல்வகுமார், நல்லா இருக்கேன். செல்வகுமாருக்கு பிடிச்ச டப்பா எதுன்னு எனக்கு தெரியும், சொல்லவா? ஆலயமடி படத்துல அபிநய சரஸ்வதி யூஸ் பண்ண சோப்பு டப்பா, அந்த சோப்பு டப்பா தான் உங்களுக்கு பிடிச்ச டப்பாவா? ஜஸ்ட் ஜாலிக்கு சொல்லுங்க, நீங்க என்ன டப்பா ரொம்ப ஃபேவரட்டா வச்சிருக்கிறது ரொம்ப நாளா?
6: வைக்கிற மாதிரி டப்பாவா?
4: சூட்கேஸ்ல? ஓகே, சூட்கேஸ்ல
6: சின்ன
4: போட்டு உங்களுக்கு நான் குயின்சன் சொன்ன ஆஃபர் வந்து நீங்க கேட்டிங்களா செல்வகுமார்? அது வந்து அவருக்கு வந்து ரெண்டு டிக்கெட் கிடைச்சிருக்கு குயின்சனுக்கு இந்த ஜூலை 4 நடக்கிற சோல் அண்ட் ஃபயர் ஷோவுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப வந்து இதே என்ன வந்து ஒரு பிளான் சொன்னாரு, ரெண்டு டிக்கெட்டை வந்து ரெண்டு டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் இப்போ குயின்சன் வந்து சிங்கிள் மொரட்டு சிங்கிள் இல்லையா, அதனால் ஒரு டிக்கெட்டை உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் வந்து ஜோடியாக வரலாம் ரெண்டு டிக்கெட்டாக. ஆனால் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் நீங்கள் போகிறப்ப குயின்சன் வந்து அவர் வந்து கார் ஓட்ட மாட்டார், அதனால் வந்து அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ஷோவை பார்த்துட்டு மறுபடியும் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து. இந்த பிளானை வந்து யார் போட்டால் தெரியுமா? இதே என்ன போட்டார் இந்த பிளானை? ஒரு
5: பாட்டைமார்
4: என்ற பேர் தான் வரும்.
5: பெடியிலிருந்து
4: சிக்கிரி சிக்கிரி அந்த பாட்டை உங்களுக்காக போட்டுருவோம். சிக்கிரி சிக்கிரி தவிர இன்னும் நிறைய நல்ல நல்ல பாட்டு அந்த பெடி படத்துலேருந்து வந்துருச்சு. ஆக்சுவலி கேட்டிங்களா? ஆனால் சிக்கிரி சிக்கிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
5: எல்லா பாட்டும் கேட்டேன்.
4: படம் பார்த்துட்டீங்களா? படமும் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்குது படம்? ஒருக்கா பார்க்கலாம். ஜான்வி கபூர் எப்படி இருக்கா? ஸ்ரீதேவி புள்ள ஸ்ரீதேவியோட பொண்ணு ஓகேவா?
5: சரியா தான் சொன்னீங்க, நல்லா இருக்கு.
4: ஓகே செல்வகுமார் அப்படியே இல்லை இணைப்பில் இருங்க, நான் உங்ககிட்ட இந்த நம்பரை வாங்கிக்கிறேன்.
5: நன்றி.
4: ஓகே இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களின் பாடலை தொடர்ந்த நேர்களை சந்திக்கலாம்.
7: விருதுகள் பல வென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலைச்சங்கமம் ஈழம் சாவடி 2026.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெஸ்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிம்பிளான தலைப்பு தான். நீங்கள் நிறைய டப்பாஸ், பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து லஞ்ச் பாக்ஸாக இருக்கலாம், ஸ்நாக் பாக்ஸாக இருக்கலாம், டூல் பாக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் கருவேப்பிலை போட்டுப்பாங்களே அந்த மாதிரி டப்பாவாக இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பாக்ஸோ ஒரு பர்சனலாக ஒரு டப்பா வச்சுருப்பீங்களே. ஸோ அதனால தான் இன்றைக்கி தலைப்பு. இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் பாக்ஸ் டே. இன்றைக்கி டப்பாக்களுக்காகவே ஒரு நாள். அட்டைப்பொட்டியாக அடுக்கி வச்சுருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் வந்து எதுக்குன்னே தெரியாமல் கராஜில் ஒரு 10-15 அட்டை பாக்ஸஸ் இருக்குது. பொருட்கள் வாங்கிட்டு அந்த பாக்ஸை வந்து கிழித்து மடித்து அதை வந்து தூக்கி போடாமல் அந்த பாக்ஸ் எப்போயாவது பயன்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் சில பாக்ஸஸ் இருக்கா தண்டமாக? அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். கராஜ் ஓப்பன் பண்ணால் இந்த டிவி பாக்ஸு, அப்புறம் வந்து சில டாய் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் வந்து எதுக்குன்னே தெரியாமல் நம்ம தூக்கி போடாமல் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் இருந்தால் அதை பற்றியும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, மெயினாக நீங்கள் கால் பண்ணுறதே வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க தான். இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புது நேயர்கள், நிறைய நேயர்கள் நீங்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நான் போகிற ஷோஸில் எல்லாத்தையும், எம்சியாக போகிற ஷோஸில் வந்து நீங்கள் தானே ஆர்ஜே ராஜ், நீங்கள் வந்து உங்கள் ஷோலாம் நான் பார்க்குறேன் கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் கால் பண்ணுறதில்ல. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், லைனை வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். புது காலர்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்து நான் உங்கள் காலை எடுப்பேன். அது வந்து ஒன் டைம் சலுகை. அதனால் தயவுசெய்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப அவ்வளோ காத்திருக்கேன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் காசிநாதன்.
2: காலை வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
3: சுகமாக இருக்கும் ஐயா, கொஞ்சம் சுகம் இல்லை இருந்தேன் ஐயா. எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் கை காலில் கொஞ்சம் வீடா.
2: ஆ அடடா, அப்படியா?
3: வைத்தியம் செய்தனால் தான் மாறி இருந்தது. சரி, இப்போ சாடாறு நோ ஒன்று இருக்கு.
2: இப்போ இப்பயும் லைட்டாக வலி இருக்கா?
3: பின்பக்க புடரியோட சேர்த்து, வலது கையோட சேர்த்து. மூன்று வருஷமா இருந்து மெடிசின் செய்து சுகம் பண்றது, சேர்ந்து தாடையான நோ இருக்கு. அதான் கண்டவளை கதைக்கு நேற்று முன்னாள் முன்னால கேட்டு கொண்டு இருக்கிறாங்க.
2: வலி இருக்குன்னா நீங்க, நீங்க அதை மூப்பெல்லாம் முடியுது, மூவெல்லாம் பண்ண முடியுது.
3: ஓ, எல்லாம் செய்வேன். நடந்த வேறு பொருள்னா எல்லாம் செய்யறோம். இது இருக்கு, சாரையா சேர்ந்து நோத்தவங்கன்னா பயம் பெறும் தானே?
2: ஆமா ஆமா, கண்டிப்பா. நீங்க ஏன் வந்து உடனே இதை வந்து உங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிடக்கூடாது?
3: செக் பண்ணி மெடிசன் எடுத்துக்கணும் தானே?
2: ஆ, எடுத்திருக்கீங்க, சூப்பர், வெரி குட். ஏன்னா இந்த நிறைய பேர் வலிக்குது, ஆனா அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு.
3: 3 மாதத்துக்கு இருக்கா, 35 போறோம்னா.
2: வெரி குட், வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சூப்பர். உங்களுக்கு சொல்லுங்க.
3: கவலை என்று என்னன்னு சொன்னால், இந்த காட் அட்டாக் வருதோ?
2: இது கால் டாக்ஸியா?
3: ஹார்ட் அட்டாக், காக்களுக்கு
2: ஹார்ட் அட்டாக். ஆமா.
3: ஓ, எந்த உண்டோட்ட சங்கத்தி, எந்த சின்னமா இந்த மகளோட ஹஸ்பண்ட் மொன்றியல்ல பிடிக்கிறனா காட் அட்டாக் வந்து போட்டான் போன கிழமை. போராட்டத்தில் எங்க தம்பி சண்மராயாக்களுடன் நின்று போற 5 பேர் டாக்டர், அவன் முருகன் அமெரிக்காவில் இங்க கனடாலாம் இருக்கிறான். இப்ப அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க, ஐசியூ. அப்ப ஏன் இவங்களுக்கு போன வருஷம் எங்கட யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் ஹார்ட் அட்டாக் டாக்டருக்கே ஹார்ட் அட்டாக் வந்து போட்டான். அப்ப எல்லாம் உங்களுக்குள்ள வந்து கவலையா கிடக்கு. நான் ஒரு பாட்டு ஒண்ணு கேட்க தான் நடத்தினான்.
2: என்ன பாடல்?
3: என்ன ராமச்சந்திரன் பாட்டு தான். ஒளிவிளக்கு படத்துலதான் ஆண்டவனையும் பாதங்களை இந்த முருகப்பெருமான் நினைச்சு பாடுறேன். ஞானகி பாடுறேன், சுசீலா அம்மா.
2: ஆண்டவனே உன் பாதங்களையா? ஓ, அந்த பாட்டு. ஓகே ஓகே.
3: அதுக்கு வேற என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் விரும்புறோம்.
2: சோ ஸ்வீட்.
3: நாங்களே நவீன உள்ள பார்க்க போறோம், நெல்லி சென்றாலே காரணத்தில் நின்று.
2: கரெக்ட் தான். ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி காசிநாதன் கால் பண்ணதுக்கு. உங்களுக்கும் சீக்கிரம் இந்த வழியெல்லாம் சரியாக குணமடைய நாங்களும் வேண்டிக்கிறோம். ஓகே
3: நன்றி,
2: நன்றி நன்றி காசிநாதன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: காலை வணக்கம் ராஜ்.
2: காலை வணக்கம் சுதானா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பாக்ஸ் ரொம்ப வருஷமாச்சு, லஞ்ச் பாக்ஸோ ஸ்நாக் பாக்ஸோ இல்ல உங்களுடைய ஆக்சசரி பாக்ஸோ டூல் பாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பல பாக்ஸஸ் இருக்கும், அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற டப்பா என்னது?
4: போது போட்டிருப்பீங்களா
2: நீங்க? செல்வாக்குள்ள சமூகம் பெரிய இடம் போலயே
4: அப்படின்னு மட்டும்படி.
2: உங்களுக்கு அந்த பாக்ஸ் தவிர வேற எந்த பாக்ஸ் இல்ல? இந்த பத்மினி உடைய சோப்பு டப்பா, சாவித்திரியோட சோப்பு டப்பா
4: அப்படி எல்லாம் இல்ல. இருக்குது வேற சப்பாத்துக்கு போட்டுக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இருக்கு. கோஸ்கோல வந்த பாக்ஸ் சப்பாத்து சிறப்பு.
2: ஓகே ஓகே நைஸ், வெரி நைஸ். சரி, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
4: அதாவது ரவிபாலாவுக்கு யாரும் சோல இருக்கிறாரோ.
2: ஆமாமா, அவர் வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுருவோம் அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி.
4: இருக்காரா?
2: ஆமாமா லைன்ல நிக்கிறாரு, அடுத்து எடுக்கிறேன்.
4: ஓகே, அது சுமரா பிரார்த்திக்கிறோம். அப்படியே இந்த பாடக பாடகை
2: என்னது?
4: இது ஒரு ஃபர்ஸ்ட்லாம் இந்த பாட்டு என்ன பாட்டு பாடுவோம் படத்துல இருந்து, வழி வீடு வழி வீடு வழி வீடு, அது அவருக்கா தான் கேட்கறோம். ராய்வாலாக்கா.
2: ஆ, எதுக்கு வழி வீடு, யாருக்கு வழி வீடு? தேவி எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு, இனிமே வழி விட்டா அவர் ஓடிடுவாரு. ஆமா, அவரு ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுலதான் இருக்காரு. ரெக்கவரி எல்லாம் குயிக்கான ரெக்கவரி தான் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் நீ ஓ, அதுல வந்து அந்த கதாபாத்திரம் அந்த பாட்டுல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த பாட்டு வருமா? இதுக்கு மேல வழி விட்டா இவர் தேவி விட்டு தீவுக்கு ஓடிடுவாரு. ஆமா, ஐலாண்டுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி இவரை பிடிச்சி
4: வச்சிருந்தோம்.
2: ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி அண்ணா கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜாரா.
2: வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க?
5: கடவுளை கரைக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
2: கரெக்ட் தெரியும், நீங்க வந்து அங்கிருந்து டியூட்டில இருக்கும்
5: போது பழமையா பிரேக்ல வரவேன், இப்ப பிரேக் இல்ல.
2: பிரேக் இல்ல, அதனால குசு குசுன்னு பேசுறீங்க.
5: உங்களுக்கு
2: வந்து பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல?
5: இருக்கு, நிறைய
2: இருக்கு, நிறைய இருக்கு. அப்பதான் ஒரு டப்பாவை பத்தி சொல்லிட்டு போங்க. நன்றி சாரா, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வேற யாரு, நம்மால தான் எவ்வளவு அனுதாபங்களை வந்து சம்பாதிச்சு உட்டா டிவி கேக்கு போட்டியா இந்த ஏரியால கட்சியில் நின்றுவார் நினைக்கிறேன். ஹலோ சுவாமி. வணக்கம் சுவாமி. உங்களுடைய சென்டிமெண்ட் டச்சை வச்சு என்ன அத்தனை பேருடைய இதயத்தையும் புடிச்சிட்டீங்களே. சூப்பர். அப்ப 2 வீக்ஸ்ல வந்து ஃபுல் டெம்பா கம்பேக் கொடுத்துருவீங்க உங்களுக்காக இல்லையா? ஓகே சூப்பர், அவ்வளவுதான். மத்த ஏன்னா உங்களுக்கு உங்களோட ரசிகர் கூட்டம்லாம் அடடா என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களா, அதுக்காக நீங்க எல்லாருக்கும் சொல்லிருங்க நீங்களாவே நான் நல்லா இருக்கேன், 2 வீக்ஸ்ல ரெடி ஆயிருவேன்.
6: எப்படி போகணும்னா அதே மாதிரி திரும்பி வந்திருக்கேன்
2: ராஜ். உங்களுடைய
6: பணப்பட்டிக்கு
2: அவரு வந்து விஷால் வச்சு ஒரு ஆட்டத்தை போட வச்சு உங்களை வந்து வெறுப்பேத்தினார்ல. அப்ப வந்து ரெமோ படத்துல சிவகார்த்திகேயனோட இடுப்ப வந்து அவருக்கு ஒரு பாட்டா போடுவோமா?
6: ஒரு
2: பாட்ட தேடி எடுப்போம். எந்த பாட்டு எடுக்கலாம்? கருத்த மச்சான் பாட்டு வேணா போட்டுருவோமா? கருத்த மச்சான் டூ
6: போட்டுறேன்.
2: ஓகே, அந்த பாட்டு ஆக்சுவலி ரொம்ப நல்ல பாட்டு இல்ல? நல்லா இருக்கும்
6: கேக்குறது.
2: மார்க்கெட்டிங் பண்ணாம வியாபாரம் நடக்காதுல்ல? ஆமா, எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் நம்ம வந்து மார்க்கெட்டிங் மிக முக்கியம் அமைச்சரே. சரியா, நன்றி ரவிபாலா. 2 வீக்ஸ்ல பக்காவா ரெடி ஆகி வந்துருங்க. நமக்கு நம்ம திறந்த புத்தகம் தானே, எவ்ரிதிங் எவ்ரிபடி நோஸ். அதனால பிரச்சனை இல்லையா? ஓகே, நன்றி. நன்றி ரவிபாலா, நன்றி. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அடுத்த நேர் இணைப்பில் காலை வணக்கம்.
7: வணக்கம், நிர்மலா பேசுறேன், சென்னையில.
2: வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து எப்படி ஒரு டப்பா ஃபேனா இல்ல உங்க மம்மி வந்து டப்பா கலெக்டரா?
7: இல்ல, இது வந்து இது இந்த சப்ஜெக்ட் டப்பா ரிலேட்டடா நான் வந்து நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ நீ இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தே நான் நினைச்சேன் கண்டிப்பா வந்து கால் பண்ணி பேசணும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு மாமியார் வீடு, பெரியமா வீடு, அம்மா வீடு, பாட்டி வீடு, அத்தை வீடு எல்லார் வீட்லயுமே டப்பா வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கு அவங்களோட கபோர்ட்ல. அதுல பாத்தீங்கன்னா ரிங் போட்ட டப்பா, ஆப்பிள் டப்பா, விதவிதமான டப்பா, விதவிதமான சைஸ்ல. அது வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு.
2: சோசியல் ஸ்டேட்டஸ், ஓகே.
7: ஆமா, ஏன்னா என்ன விசேஷம் போனாலும் கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, மஞ்சள் நீராட்டு விழா, எந்த விசேஷம் போனாலுமே அது ஏதோ வந்து எழுதப்படாத ரூல் மாதிரி ஒரு டப்பா போடணும். அதுவும் வந்து அந்த டப்பா வந்து யாருமே இதுக்கு முன்னாடி போட்டிருக்க
2: கூடாது. ஆமா,
7: அந்த மாதிரி இவங்களே வந்து தனக்கு ஒரு ப்ரெஷர் போட்டுட்டு விதவிதமா இதுக்கானே தனியா பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்களோட பட்ஜெட் கேட்ட மாதிரி
2: பார்ட்டிஷன் டப்பா, டிஃபன் பாக்ஸ் டப்பா, புடி டப்பா.
7: ஆமா, சோ அந்த மாதிரி. ஆனா ஒரு கட்டத்துல யோசிக்கும் போது இது வந்து ஒரு தேவையே இல்லாத ஒரு பந்தா அப்படிதான் எனக்கு தோணுது.
2: கரெக்ட், அவ்வளவு டப்பா இருக்கும், காலியா தான் இருக்கும் அத்தனையுமே வீட்டுல. எதுவுமே வந்து ரெகுலரா புலங்குற டப்பா ஒரு 10 டப்பா தான் இருக்கும், ஆனா 30 டப்பா பரணியில இருக்கும்.
7: ஆமா, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அம்மா யார்கிட்டலாம் அந்த டப்பா
2: கொடுத்தாங்கன்னா
7: அதை வந்து திரும்பி வர வரைக்கும் விட மாட்டாங்க. அவங்க கிட்ட நான் இந்த டப்பா
2: கொடுத்தேன், 10,000 ரூபாய் கடன் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு டென்ஷனா இருக்க மாட்டாங்க. ஒரு டப்பாவை கொடுத்துட்டு அடுத்த நாளே அது வரலன்னா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க.
7: ஆமா, அது மாதிரி அந்த டப்பாக்காக வந்து கிச்சன்ல எனக்கு தெரிஞ்சு டப்பாலே வந்து சில தண்டலா வந்திருக்கு. இது ஏன் டப்பா இல்லையே, நான் வேற டப்பா இல்ல கொடுத்தேன்.
2: கரெக்ட், இதுக்கு இந்த மூடி செட் ஆகலையே, இந்த மூடி இல்ல, நான் என்னோட மூடி வேற.
7: ஆமா ஆமா, இது கொஞ்சம் வந்து லைட்டா ஓரத்துல வந்து விட்டுருச்சு. இது என்னது இல்ல, நான் நல்ல டப்பாவா கொடுத்தேன், அவங்க இப்படி குடுத்துட்டாங்க. அந்த மாதிரி
2: அந்த டப்பாவுடைய மதிப்பே 30 ரூபாதான் இருக்கும்.
7: ஆமா, ஆனா இது இதனால வந்து இந்த மாதிரியும் எனக்கு யோசிக்க தோணுது. இந்த மாதிரி தேவையே இல்லாம இந்த டப்பாக்குள்ள சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தி வேஸ்ட் அப்படிதான் எனக்கு தோணுது. ஆனா அந்த அந்த கல்ச்சர் எல்லாம் வந்து என்ன சொல்ற, பின் பிணைஞ்சு தமிழ்நாட்டுல இருக்குது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு
2: நினைக்கிறேன். எல்லாத்தையும் மாத்தணும்.
7: ஆமா, அதே நேரம் வந்து இன்னொரு டப்பா பத்தியும் பேசணும். டப்பா இல்ல, அது ஆக்சுவலி ஒரு மரப்பெட்டி. ரீசெண்டா எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்தது அந்த மரப்பெட்டி வந்து என்னோட மாமியாரோட பாட்டியோட மரப்பெட்டி.
2: ஓ நைஸ்,
7: அது இவ்வளவு நாள் எங்க மாமியார் வச்சுட்டு இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் குடுத்திருக்காங்க. பார்க்கும் போது அது வந்து எம்டி பெட்டி தான்
2: இருந்தாலும் அதுல ஒரு விண்டேஜ் வேல்யூ இருக்கு. இதுல
7: டெஃபினெட்லி கண்டிப்பா. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா, சோ நாங்க அது வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையா ஜெனரேஷன்ஸ் தாண்டி ஒருத்தவங்க யூஸ் பண்ண அந்த பெட்டி வந்து இப்போ என்னோட ஜெனரேஷன், இப்போ கரண்ட் ஜெனரேஷன் யூஸ் பண்ணும் போது அது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்.
2: கண்டிப்பா, கரெக்ட்.
7: ஆமா ஆமா, நான் பாட்டு சொல்லிடுறேன்.
2: சூப்பர், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
7: வெள்ளக்கார துரை படத்துல இருந்து அம்மாடியோ அழகு சமதூளு அந்த பாட்டு.
2: வெள்ளக்கார துரை படத்துல இருந்து அம்மாடியோ அழகு சமதூளு அந்த பாட்டு, சத்ய பிரகாஷ் பாடின பாட்டு.
7: ஆமா, அந்த பாடல் தான், அந்த பாட்டு தான்
2: கண்டிப்பா.
7: அந்த கடைசியா நீங்க பேசினப்போ டீச் ஃபார் இந்தியா வாலண்டியரிங் பத்தி சொல்லி இருந்தீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலா எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அதுல கூகுள் எல்லாம் பண்ணி என்னோட பையனுக்காக கொஞ்சம் வாலண்டியரிங் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். ஸோ நன்றி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக.
2: ஓ சூப்பர், ஸோ ஸ்வீட். டீச் ஃபார் இந்தியாவில் உங்கள் பையன் வந்து வாலண்டியராக ஆக போகிறாரா?
7: இல்லை இல்லை, நான் அதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் ஏன்னா நான் அது மாதிரி வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கு. டைம்ல நீங்கள் சொல்லவே நான் அதுலேயும்
2: அவசியமே கூட இல்ல. நீங்க டீச் ஃபார் இந்தியா இல்லாமல் ஆக்சுவலி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரீஜனலாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க? சென்னையில் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு என்ஜிஓ இருக்குது, அது வந்து இன்னும் செம ஆக்டிவாக கொஞ்சம் ரீஜனலாக ஒன்லி தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுற ஒரு என்ஜிஓ. அங்கேயும் வந்து நீங்கள் வாலண்டியருங்க ட்ரைப்லாம் உடனே கொடுப்பாங்க. டீச் ஃபார் இந்தியா கொஞ்சம் கிரீமி லேயர் செலெக்ஷன் ரவுண்ட்லாம் இருக்கும், பூமி இன்னமும் வந்து ரீஜனல். அதனால் உங்கள் நீங்கள் பூமியிலையும் ட்ரை பண்ணலாம், பூமி அப்படின்ற ஒரு என்ஜிஓலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
7: நன்றி,
2: நன்றி நிர்மலா, மீண்டும் சந்திப்போம். இந்த தலைப்பில் ஆக்சுவலி நான் டப்பா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையிலே இதை நான் வந்து அப்படியே சுருக்க விரும்பலை. ஆக்சுவலி பெட்டி, பாக்ஸு, டப்பா, நிறைய வார்த்தைகள் எதாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப்பில் மூடி வச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் ஈஸி. ஏன்னா சூட் கேஸு, இந்த பெட்டிகள் பரம்பரை பரம்பரையாக யூஸ் பண்ண ஒரு இந்த ட்ரங்க் பொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எங்கள் வீட்டில் வந்து ஒரு பல வருஷமாக வந்து ட்ரங்க் பொட்டிகள் இருந்தது. ஒரு ரெண்டு ட்ரங்க் பொட்டியை சேர்த்து போட்டு மேலே ஒரு பெட்டை போட்டு அதை தான் வந்து ஒரு உக்கார ஐட்டமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரங்க் பொட்டி உள்ள வந்து எங்கள் தாத்தா பல ரகசியங்களை வந்து வச்சுருந்தார், நிறைய புக்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரங்க் பொட்டி இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக யூஸ் பண்ண சில பெட்டிகள் வந்து இப்போயும் இப்போ எப்படி நிர்மலா சொன்னாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேரும். பழைய பாலச்சந்தர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தருக்கு பிடிச்ச சஸ்பென்ஸ் த்ரில்லரில் பொட்டி கைமாறுறது பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணுவார். அதை வச்சு வானமே இல்லை படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு பணப்பொட்டி ஒன்று மாட்டிடும், அது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கடைசி வரைக்கும் அந்த பில்டப்பை கொடுப்பார். இதேமாதிரி நிறைய திரைப்படங்களில் பெட்டி சஸ்பென்ஸை மட்டுமே வச்சு எக்கச்சக்கமாக வந்து படங்கள் வந்திருக்கு. ஏன் வெப்சீரிஸ் கூட பெட்டியை வச்சு வந்திருக்கு. மர்மதேசத்தில் வந்து ஒரு பொட்டி ஒன்று இருக்குது, அந்த மர்மதேசம்ன்ற ஒரு சீரீஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான. இப்போல்லாம் என்ன வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வருது, எங்கள் தமிழில் வந்து எப்பயோ பிரமாதமான வெப்சீரிஸ்லாம் வந்தது, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சீரிஸ் அப்படின்னா இந்த மர்மதேசம். மர்மதேசத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நவபாஷான லிங்கம், அதுக்கப்புறம் ஒரு பொட்டி, அப்புறம் மர்மதேசத்தில் இந்த விடாது கருப்பு, அதுக்கப்புறம் ஒரு குதிரை ஓடும் அது, அப்புறம் வந்து ஏதோ ஒரு மரம் ஒன்று டான்ஸ் ஆடும். இந்த மாதிரி பல சீரீஸ் வந்து மர்மதேசம் சீரீஸில் வந்திருக்குல்ல, அது மாதிரி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வெப் சீரீஸ்லேயும் வந்து பொட்டியை பற்றி பேசின கதைகள்லாம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் பாக்ஸை பற்றி பேசும்போது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பயன்படுத்துகிற இல்லை பயங்கர சென்டிமெண்ட்டில் அட்டாச் ஆகிருக்கிற பாக்ஸஸ், பெட்டிகள், அதை பற்றி பேசுகிறது தான் இந்த தலைப்பே. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: என்ன
2: ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு,
8: அவர் பேர் சொல்லாம இருக்க வேற ஒரு ஆளு புருஷோத்தமன் வந்து அந்த பேரை சொல்லி
2: அவங்க வந்து எனக்கு இந்த கால் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே டெக்ஸ்ட் பண்றாங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தது அந்த வந்து பர்த்டே வந்து தாரணி தான் சொல்றாரு, நீங்க திருப்பி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து கொந்தளிக்கிறாங்க யூகேல இருந்து.
8: நன்றி, உண்மை அவருக்கு நன்றி. நினைக்கிறேன் தவம் தானே அவர்கிட்ட பேர், அந்த அண்ணா
2: என்ன தவம். ஆமா, சுதாகரன் தான் ஒரிஜினல் நேம்னு நினைக்கிறேன். ஸ்ரீதரன் தான் ஒரிஜினல் நேம். என்ன ஸ்தவம் அப்படின்னு தான் ஹீ ஃபேமஸ்லி நோன் ஆஸ் என்ன ஸ்தவம். 25 இயர்ஸாக நம்ம சிஎம்ஆர் உடைய ரெகுலர் காலர் அண்ட் சப்போர்ட்டர்.
9: நான் முதல் கேட்டுக்கோ, இப்ப ரீசெண்டா வாரையில பிள்ளைக்கு திருப்ப திருப்ப வர தொடங்கி இருக்கிறேன்
2: நினைக்கிறேன்.
9: நன்றி அவருக்கு. நான் வந்து பிக்கப் பண்ணத்தானே வேணும்.
2: கண்டிப்பா உங்க நான் அந்த அட்மின்னுக்கு சொல்லி உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்றேன். அந்த என்எஸ்டி அவரு கலெக்ட் பண்ணல டிக்கெட்டை. ஸோ அந்த டிக்கெட்டை எப்படியாவது உங்களுக்கு இதர் இமெயில் ஏதாவது ஒரு வழி மூலியமா உங்களுக்கு ரீச் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சிஎம்ஆர் ஆஃபீஸுக்கு வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அல்ல ஃபைனலாக தான் அதான் நடக்கும். இல்லைன்னா வேற வழிகள் என்னன்னு பார்த்துடலாம்.
9: உங்களுக்கு நன்றி. சூப்பர். எனக்கு சேர்த்து வரும் அந்த பாக்ஸ் வந்து சரியான வடிவா இருக்கும், நிறைய மனம் வராது. அப்ப நான் அத கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வைப்பேன். அதுக்குள்ள அந்த சும்மா அந்த ஸ்டிக்கர் போட்டு மற்றது இந்த இயரிங்ஸ் கார்டேக் அந்த ஃபேன்சி இயரிங்ஸ் இருக்கு
2: இருக்கு.
9: birthday candles and the happy birthday and the sign the anniversary sign adigal ellam potta the kitchen irukku oru illa irukku in case ara kudane birthday cake vetonumna enna ellam irukku
2: candle adu eduthruvinga super
9: adigal kuda adala kuttra adu appadiye vetti varu adu irukku the nice world
2: and the mark family lady neenga dhaan எதையுமே வேஸ்ட் பண்ணாம தனித்தனிய டப்பால போட்டு வைக்கிறது.
9: அந்த கடையில வேண்டே அப்படி ஹாப்பி அனிவர்சரி வச்சு தருவாங்களா, அப்ப அதெல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணி போட்டு அந்த பாக்ஸுக்கு போட்டு விடுவேன். அப்ப யாருக்கும் உடனே தேவையான்னு சொன்னா ஓகே ஒரு கேட்க வேண்டியாச்சு எல்லாத்தையும் குத்தியாச்சு வட்டியாச்சு
2: அவ்வளவுதான். தெரிஞ்சிடும்.
9: நீதான்
2: நம்ம மேல வந்துடக்கூடாதுங்கறதுனால அந்த ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டோம். இல்லையே நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கு.
9: என்ன
2: பாடல் கேக்கலாம் தாரணி?
9: இந்த பாட்டு வந்து நான் எனக்காகவே கேக்குறேன்.
2: சொல்லுங்க.
9: காக்க காக்க படத்துல இருந்து ஒரு ஊரில் அழகிய ஒரு வயர்த்தி இருந்தாலே அந்த
2: மாதிரி
9: சும்மா போக வேண்டாம் அதுக்காக இல்ல. ஆக்சுவலி அல்பாலான திரும்ப வந்தேன் அதுக்கு மாத்திக்கொண்டு
2: விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
10: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
3: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 905-667-7200 Cipher.
4: The puzzle is, who is the black sheep? Who is the black sheep? Adiyan.

என்றால் எனக்கு இல்லை உடன்பாடு அறியா.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

கேட்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 4167462.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலங்கள். அடுத்து கதை வரப்போகுது, அதனால் ரொம்ப நேரம் பேசி அறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கதையை ரெடி பண்ணியாச்சு. கதை வந்து பிரமாதமான ஒரு கதை. நீங்கள் வந்து எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஏதாவது சூடாக குடிக்கிறதுக்கு இல்லை சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சைடில் வச்சுக்கிட்டு கடிக்கிறதுக்கும் ஏதாவது ஒன்று ஹாட்டாக வச்சுக்கிட்டு இந்த கதையை கேட்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் உள்ள கதை. ஃபுல்லாக நீங்கள் வந்து இயற்கையோடு ஒன்று இணைந்து பிணைந்து நீங்கள் வந்து இந்த கதையை கேட்க போகிறீங்க. ஸோ ஆல் ஃபாரஸ்ட் லவர்ஸ், ஸோ இந்த கதை உங்களுக்காக தான் இருக்கும். ரொம்ப அருமையான கதை. ஜஸ்ட் ஒரு ஒன்லைனரோடு நான் ஆரம்பிக்க போகிறேன், பட் ஃபஸ்ட்டு செட் ஆகிக்கோங்க. இந்த பாடலை தொடர்ந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஆர்ஜி ராஜின் கதை நேரம் ஆரம்பமாக போகுது. கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா செய்திலையும் கொஞ்சம் ஏர்லியாகவே போட்டுட்டு கதையும் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே.
1: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரி. செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக இப்போ கதையை ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை முடிக்க லேட்டாயிருமோன்ற பயத்தில் தான். செய்திகளை தொடர்ந்து ஆர்ஜி ராஜன் கதை நேரம் உங்களுக்காக தயாராக இருக்கிறது. எல்லோரும் வந்து உட்காந்துருங்க, பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஒன் ஹவர் இந்த கதை வந்து அப்படியே ஒன் ஹவர் போகிறதே தெரியாத மாதிரி தான் அந்த கதையும் கொண்டிருக்கேன். நேர்களாகிய சில பேர் வந்து கதையை மட்டுமே சொல்லாமல் அங்கங்கே பாட்டும் கதையும் பாட்டும் கதையும் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த நெரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எனக்கும் பிடிச்சிருந்தது.
1: இலங்கை முழுவதிலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேசலக மட்டங்களில் செயற்படக்கூடிய விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த குழுக்கள் பேரளவில் மாத்திரம் இயங்காமல் நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான செயல் திட்டங்களை நேரடியாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அரச தனியார் நிறுவன வளாகங்களை உன்னிப்பாக கண்காணித்து நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளன. மாவட்டங்கள் முழுவதிலும் டெங்கு ஒழிப்பு முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்காக உள்ளூர் அதிகாரிகளோடு இந்த குழுக்கள் நெருக்கமாக இணைந்து செயற்பட உள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் வாராந்தம் 30 முதல் 45 நிமிடங்களை தங்களின் வாழும் சூழலை தூய்மைப்படுத்துவதற்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் ஏற்கனவே மருத்துவமனைகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அதனால் தடுப்பு நடவடிக்கைகளே முதன்மையானவை என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவாகியிருக்கின்ற டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் 5 நாளான இன்று அரச மற்றும் தனியார் அலுவலகங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வருடத்தில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகள் உட்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக அதிகளவிலான டெங்கு அவதானம் மிக்க பிரிவாக அரச நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி நடவடிக்கைகளின் போது வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் வினைத்திறனாக கண்காணிக்கும் நோக்கில் புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரான ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இதில் கையொப்பமிட்டிருக்கின்றார். புதிய விதிமுறைகளின்படி செயற்படும் ஒவ்வொரு இறக்குமதி கொடுப்பனவுக்கும் வங்கிகள் ஒரு சிறப்பு எண்ணை ஒதுக்க வேண்டும். மேலும் டின் எண் உட்பட பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து தகவல்களையும் சுங்கத்திணைக்களத்திற்கு தெரிவிப்பது வங்கிகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இறக்குமதியாளர்கள் பொருட்களின் இறக்குமதிக்காக முற்பணம் செலுத்துவதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்தில் தகுதி பெற்ற இறக்குமதியாளர்களாக தங்களை பதிவு செய்திருக்க வேண்டும். பதிவு செய்யப்படாத இறக்குமதியாளர்களுக்கு வணிக வங்கிகள் முற்பணம் செலுத்த அனுமதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பிரதான வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதாகை ஒன்று பாதணிகளினால் மாலை அணிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அர்ச்சுனா அந்த பதாகையை கிழித்து எடுத்துச் சென்றிருக்கின்றார். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதனின் 10 உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு பாதணி மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சுனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நேற்று இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் அவர் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. டெல்லி ஸ்மார்ட் அமைப்பை மத்திய உளவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிரகலாத், பொது விநியோக திட்டத்தின் பட்டியலில் இருந்து சில மாநில அரசுகள் 2,21,00,000 தகுதியற்ற பயனாளிகளை நீக்கியிருக்கின்றது. பொது விநியோக திட்டத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் காரணமாகவே இந்த நடவடிக்கை சாத்தியமானது என்றும் மாநிலங்கள் தகுதியான பயனாளிகளை சேர்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பல்வேறு மாநில அரசுகளினால் தகுதியுள்ள மக்களுக்கு மேலும் 3 நியாய விலை அட்டைகளை வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேகதாது அணைக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியிருக்கின்றது. மேகதாது விவகாரம் தொடர்பான தனி தீர்மானத்திற்கு பேரவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு மற்றும் வரவேற்பு தெரிவித்தது. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நீண்ட மற்றும் நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தியே காவிரியில் தமிழகத்திற்கான உரிமையை பெற்றிருக்கின்றோம். காவிரி விவகாரத்தில் தமது உரிமை நிலைநாட்டப்பட்டது திராவிட அரசினாலேயே என தெரிவித்தார். அதேபோன்று மேகதாது அணை திட்டத்திற்காக 1,000 கோடி ரூபாய் கர்நாடக அரசு ஒதுக்கியதை கண்டித்து இதே அவையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. எனவே ஆளும் அரசின் தனி தீர்மானத்தை தாங்கள் முழுமையாக ஆதரிப்பதாகவும் மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அடுத்த காவிரி ஆணையக கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியாக பேசி நீர்ப்பங்கீட்டை பெற வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அனைத்துக் கட்சி குழுவினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தனி தீர்மானத்தை பிரதமரிடம் சென்று வழங்க வேண்டுமென்று உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த கோரிக்கைக்கு பதில் அளித்திருக்கின்ற முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கை ஏற்கப்பட்டு தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD-யில் ஆர்ஜி ராஜன் கதை நேரம். ஒரு அழகான ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு மலை பிரதேசத்தில் தான் இந்த கதை களம். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் பகுதி, அந்த பயங்கரமான ஒரு காட்டு பகுதியில் உச்சியில் ஒரு ஒரு வீடு வீடு அப்படின்னா ரொம்ப அழகான பெயிண்ட் அடித்து புதிய வீடு அப்படிலாம் கிடையாது. இது ஒரு பழைய பங்களா. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆளுங்களை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பெருசாக பராமரிக்கப்படாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா. இந்த கதையுடைய முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா ஊமையன். ஊமையன் அப்படின்றவன் தான் வந்து இந்த கதையின் நாயகன். இந்த கதையில் ஹீரோ வந்து ஊமையன். வில்லன் அப்படின்னு சொல்லப்படுறது யார் அப்படின்னா, வில்லன் ஹீரோ அப்படிலாம் இல்லை, இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து வில்சன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயன். வில்சன் தான் இந்த கதையை வந்து நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக வந்து விளங்குகிறான். இது வந்து இந்த கதையை ஏற்கனவே யாராவது படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கொஞ்சம் ஃபேமஸான கதை. ஜெயமோகன் அப்படின்ற ஒரு தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு மகத்தான மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், ஒன் ஆஃப் த ப்ரெஷியஸ் ரைட்டர் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி அண்ட் தமிழ் சினிமானே சொல்லலாம். இவர் ஏகப்பட்ட நாவல் கதைகள் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ ஜெயமோகனுடைய டாப் ஸ்டோரிஸில் இந்த கதை கண்டிப்பாக வரும். ஸோ ஜெயமோகனுடைய ஊமை சென்னாய் அப்படின்ற கதை தான் நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. கதைக்குள்ளே போகலாமா? தயாராக இருங்க. இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் அப்படியே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பாலடைஞ்ச ஒரு சுமாரான ஒரு பங்களாவில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம்தான். இதில் வந்து இந்த முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா ஊமையன். அவனுடைய கண்கள் வந்து சென்னாய் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரத்தை எப்படி பிதாமகனில் விக்ரம் வருவாரோ அந்த மாதிரி கொஞ்சம் அடர்த்தியான கருகருன்னு முடி தாடி அப்படிலாம் போட்டுட்டு, அவன் வந்து வெள்ளக்காரனுக்கு ஒரு அடிமை. அவன் பேசவே மாட்டான். வாயை திறந்து பேசுறது ரொம்ப ரொம்ப அரிது. பேச தெரியும், ரொம்ப ரொம்ப புத்திசாலி, நிறைய மிருகங்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம், காடை பற்றி A to Z ரொம்ப நல்லா புரிஞ்ச ஒரு ஆள். ஒரு வாசனையை வச்சே இங்கே என்ன மிருகம் வந்திருக்கு, எந்த மிருகம் எங்கே பதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவனுடைய கண்கள் ரொம்ப பவர்ஃபுல். எவ்வளோ இருட்டிலையும் வந்து மிருகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு ஆள். சர்வைவல் ஸ்கில்ஸ், அதாவது காட்டிலேயே பிறந்து காட்டிலேயே வளர்ந்து காட்டுக்குள்ளாரியே வேட்டையாடிய கால்களும் கைகளும் கொண்டவன். அதனால் வந்து அவனுக்கு ஒவ்வொரு இன்ச்சும் காட்டில் என்ன நடக்குது எப்படி நடக்குது, ஒரு தண்ணியை குடித்து பார்த்தே வந்து அந்த தண்ணி எந்த பகுதியிலிருந்து வருது, அந்த தண்ணி வந்து நல்லா இருக்கா, என்னென்ன மூலிகள் அதில் கலந்துருக்குன்றது உட்பட சொல்லக்கூடிய திறன் உள்ளவன். ஆனால் அவன் பேச மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு அடிமையை வச்சிருக்கிறவன் தான் வில்சன். வில்சன் ஒரு மோசமான ஆள். லிட்ரலாக வந்து வில்சன் அப்படின்றவன் மிருகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரூத்லெஸ் கேனிபல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆள். யார் மேலேயும் பரிதாபம் அன்பு காட்டாமல் அவனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, அவன் வந்து இங்கே இந்த காட்டில் தான் வந்து மிகப்பெரிய கொம்பன் யானை இருக்கிறதா கண்டுபிடிச்சி அதற்கு மிகப்பெரிய தந்தம் இருக்குது. இந்தியாவில் இவ்வளோ பெரிய தந்தத்தோட ஒரு யானையை வந்து பார்க்கறது அரிதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த யானையை கொன்று அந்த தந்தத்தை எடுத்துகிட்டு போய் அவனுடைய ஊரில் இருக்கிற மகாராணியுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, மேக்கப் பண்ணுற டேபிள் சைடில் வந்து ரெண்டு கொம்பையும் வந்து மாட்டணும் அப்படிங்கிறதான் இவனுடைய ஒரே நோக்கம் எண்ணம் எல்லாமே. அதற்காக தான் இவன் வந்து இங்கே தங்கி இருந்து பல வருடமாக வந்து ட்ரெயின் பண்ணி, இவனையும் ட்ரெயின் பண்ணி இவன் வந்து ஒரு சில இது விஷயத்தெல்லாம் தயார் பண்ணி அதற்கான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படியோ இங்கேயே ரெடி பண்ணி அவனும் வந்து தயாராகிட்டான். இப்போ வந்து ஏழாவது மலையில் இருந்து அந்த கொம்பன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி இறங்கி வந்து இப்போ இவங்களுடைய காட்டுப்பகுதியை கிராஸ் பண்ணுற டைம்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவனுடைய ஐடியாவே வந்து ஒரே எண்ணம் குறிக்கோள் எல்லாமே வந்து அந்த கொம்பன் யானையோடைய கொம்புகளை வெட்டி அதை வந்து கொண்டு போய் இவன் வந்து இவன் ஊரில் இருக்கிற அந்த மகாராணிக்கு சேர்க்கிறது மட்டுமே இவனுடைய ஒரே டார்கெட்டாக கொள்கையாக வச்சுருக்கான் நம்மளுக்கு.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீல் கதை நேரம். அழகான ஒரு கதை, ஒரு காட்டில் நடக்கிற ஒரு கதை. இதில் வந்து ஜெயமோகன் நம்மளை வந்து காட்டுக்கே கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்களை சும்மாலாம் எழுதிட முடியாது. இந்த டீட்டெயிலிங் அப்படின்றது வந்து ஜெயமோகனுக்கு உரித்த ஒரு விஷயம். எல்லா வயதினரும் எல்லா விதமான ஆட்களுக்கும் பிடிக்கிற மாதிரி கதை எழுதுறதுல ஜெயமோகன் கில்லாடி. இது உண்மையிலே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போய் தங்கியிருந்து அங்கேயே வந்து ஃபுல்லாக இதை வந்து டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி எழுதுறாரு. அவங்களுக்கு மட்டும்தான் எவ்வளோ தூரம் வந்து அந்த ப்ரிசைஸாக எழுத முடியும், அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு ரைட்டர். அவருடைய எழுத்தில் உருவான கதையை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம்.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
0: அடர்ந்த காட்டில் இந்த ஒரு பங்களாவில் அடிமையாக இருக்கிறது ஊமையன். ஊமையனுடைய ஓனர் யார்? வில்சன். வில்சன் ஒரு பூனைக்கண்ணை கொண்ட ஒரு ஆள், வெள்ளை வெளியேறு நிற்பான், நரம்புகளெல்லாம் அப்படியே பச்சை பச்சையாக கையில் அப்படியே தெரியும், கட்டு மஸ்தான உடம்பு, 6.2 அடி. ஆமாம், உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு தசையுமே வந்து அப்படியே அடுக்கடுக்காக அது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா கலிக்கற்கள் போல இருக்குமா, அதாவது 6-pack வச்சு பயங்கர ஹெஃப்டியாக இருக்கிற ஒரு ரோமங்கள் கொண்ட ஒரு உடம்பு. முகம் மட்டும் ஒல்லியாக டொக்கு விழுந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ஃபிட்டான ஒரு வெள்ளக்காரன். ஆனால் எந்நேரமும் வந்து கொடுமையான விஷயங்களையும் கெட்ட விஷயங்களை மட்டுமே பண்ணக்கூடிய ஒருத்தன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த வில்சன் அப்படின்ற இந்த வெள்ளக்காரன் ஒரே வேலையில் ஒரு டைமில் 2 முழு வான்கோழிகளை அவன் ஒருத்தனாகவே வந்து சாப்பிடக்கூடிய ஒருத்தன். அப்போ நினச்சி பார்த்துக்குவோம் அவனோட அப்படேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பாட்டில் சாராயத்தை குடிச்சிட்டு 2 முழு வான்கோழிகளை சாப்பிட்றவன் எந்நேரமும் வந்து எவனையாவது திட்டுறது அடிக்கிறது அப்படின்னா இருக்கும். இந்த ஊமையாக இருக்கான் இல்லையா, ஊமையை வந்து எல்லாத்தையும் பார்ப்பான், பயங்கர நாலேஜபிள், காட்டை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் வந்து பயப்படுற ஆளும் சரி அடிமையாக இருக்கிறதும் இவனுக்கு தான். இந்த ஊமை யார்? உண்மையிலே வந்து ஹிஸ்ட்ரியில் புரட்டி பார்த்தா இதே பங்களாவில் ஃப்ளெட்ஜர் துறை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஃப்ளெட்ஜர் துறை வந்து அங்கே வந்து போகிற வெள்ளக்கார ராஜாக்கள் ராணிகளுக்கு டிரைவராக இருந்தார். அந்த ஃப்ளெட்ஜர் துறை அப்போ இருந்த வேளக்காரி ஈஸ்வரிக்கும் வந்து பிறந்த பையன்தான் வந்து இந்த ஊமையன். இவன் பிறந்த உடனே வந்து அம்மா இறந்துட்டாங்க. ஃப்ளெக்ஜரும் வந்து இவனை மதித்ததே கிடையாது, ஒரு நாயாக கூட ஏதாவது உதவி, ஏன்னா என்ன இருந்தாலும் தன்னுடைய அப்பா இல்லையா, அவன் பார்க்கணும் அப்படின்னு போனால் கூட அடித்து விரட்டி விடுற ஆள் தான் ஃப்ளெக்ஜர். ஃப்ளெக்ஜரும் இப்போ இல்லை, ஃப்ளெக்ஜரும் இறந்துட்டார், இவன் மட்டும் வந்து இங்கே இருக்கான். அடிக்கடி வில்சன் வந்து அதை சொல்லி வந்து ஒரு தவறான வார்த்தையில் இவனை வந்து இவனை வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டுறது, பாஸ்டர்ட் சன் அப்படின்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய இல்ட்ரீட் பண்ணுறது அதிகம். போர் அடித்தா வந்து இவனை ஊமையனை வந்து கூப்பிட்டு அடிக்கிறது, திட்டுறது, உன் மூஞ்சப்பாரு ஒரு பெருச்சாளி மாதிரி இருக்குது, உன் முகம் இந்திய கருப்பு பெருச்சாளி, சீன்னு பார்க்கறது, உன் கண்ணை பார்த்தாலும் எரிச்சல் வருது அப்படின்லாம்

வந்து திட்டிகிட்டே இருப்பான். ஆனாலும் வந்து இவன் அவனுக்கு அடிமை, அவன் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணும். அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஊமையனை வந்து கூப்பிடுறான் வில்சன். ஊமையா இங்கே வா அப்படின்னு. இவனோட கண்கள் சென்னாய் மாதிரி இருக்கிறதுனால யாருமே வந்து இவன் கண்ணை பார்க்க யோசிப்பாங்க ஒரு மாதிரி. ஆனால் வில்சன் மட்டும்தான் இவன் கண்ணை பார்த்து பேசுவான். ஊர் மக்கள்லாம் வந்து இவன் தகாத முறையில் பிறந்த பையன் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய இனமே கிடையாது இவன். அது வந்து ஃப்ளெட்ஜர் வெள்ளக்கார இனத்துக்கு பிறந்த நாய் அப்படின்றதுனால சொந்த ஊர்லேயே இவங்க மக்களே வந்து இவனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் அடித்து துரத்துவாங்க. அதனால் இவன் மட்டுமே வந்து இவனுடைய உணவை சேகரித்து இவனே சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதாவது ஒன்று காட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டு வளர்ந்த ஆள். அதனால் என்ன பிரச்சனைனா எந்நேரமும் இவனுக்கு பயங்கர அகோர பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? ஊமையனுக்கு. ஊமையனை கூப்பிட்றான் வில்சன். கூப்பிட்டுட்டு இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் உயரத்துக்கு அவனே 6.2 அடி அவ்வளோ உயரம், அவனோட உயரமாக ஒரு துப்பாக்கி எடுத்து காட்டுறான். இங்கே பார்த்தியா, ஃபைனலி இட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரெடி பண்ண ஒரு யானை துப்பாக்கி கருப்பாக அப்படியே வந்து கருநாகம் வந்து எப்படி ஒருத்தர் பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா ஆயில் போட்டு அதை வந்து பளபளன்னு ஆக்கி மிகப்பெரிய ஒரு யானை துப்பாக்கி வச்சுருக்கான் கையில். த கன் இஸ் ரெடி அப்படின்றான். நாளைக்கு நம்ம வந்து வேட்டைக்கு போகிறோம். கொம்பன் வந்து வேட்டையாடி அவன் வந்து அவனுடைய தந்தத்தை எடுத்துட்டேன், எடுக்கிறதா என்னோடய நோக்கம்னு சொல்லி ஹஹான்னு சிரிக்கிறான். இந்த துப்பாக்கியை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதை பார்க்க அப்படியே கண் எடுக்காமல் பார்க்குறான் கொம்பன் ஊமையன். என்னடா இப்படி இருக்குது இந்த துப்பாக்கின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இவன் வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு அப்படின்ன உடனே தோமா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சமயக்காரன் இருக்கான். அவன் தான் வந்து இத்தனை வருஷமாக அந்த அங்கே வந்து 60 வருஷமாக சமைச்சிட்ருக்கிறவர்கள். விதவிதமாக கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கிறது தான் அவனுடைய வேலை. மலையிலேருந்து எடுக்கப்பட்ட தேன் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில், அதுக்கப்புறம் திராட்சை, அப்புறம் வந்து பலாப்பழங்கள், இது எல்லாத்தையும் வந்து வரிசையாக அடிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வைல்டு போர் காட்டு பன்றியோடைய மாமிசம் கறி அதை வந்து சமைச்சி அது வந்து தலையோடு எடுத்து வந்து அதை வச்சுட்டு ரெண்டு பொறிச்ச வான்கோழிகள் முழுசாக வந்து அப்படியே பொறிச்ச வான்கோழியை வச்சுட்டு ஒரு பாட்டில் நிறைய வந்து சாராயத்தையும் வந்து கொண்டு வந்து வச்சு இன்னும் சில நிறைய சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையும் அடுக்கி துறை சாப்பாடு ரெடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே வந்து அவன் அப்படியே மிருக மாதிரி சாப்பிட்றான். அத்தனையும் அந்த வான்கோழி அதெல்லாம் எல்லாத்தையும் பழம் கொஞ்சம் இது கொஞ்சம் சாராயம் குடித்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காருவான். எப்பயுமே வந்து வில்சன் சாப்பிட்டு முடித்தோடனே அவர் வாயை துடைக்க மாட்டார், கையை கழுவ மாட்டார், அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காருவான். தோமா தான் வந்து வாயை துடைச்சி விடணும், கையெல்லாம் கழுவி விடணும். அதே மாதிரி தான் எப்போ குளிக்க போனாலும் குளிச்சுட்டு அப்படின்னு இருப்பான். தோமா தான் வந்து டவல் எடுத்து அவனை துவட்டி ரெடி பண்ணி அவனை வந்து பராமரிக்கணும். ஸோ இப்படி வந்து அந்த என்னென்னலாம் வந்து உண்மையான ராஜாக்கள் பண்ணுவாங்களோ அதை சூடோவாக இவன் வந்து பண்ணி வாழ ட்ரை பண்ணுற ஒரு ஆள். ராஜாக்கள் வாழ்க்கையை வந்து ராஜாக்கள் மாடி வாழணும் அப்படின்னு நினச்ச ஒருத்தன், ஆனால் வாழ முடியல. ஏன்னா ராஜாக்கள் உண்மையான அமெரிக்கா இதில் பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் கிட்ட வந்து அடிமையாக இருந்த அவங்கக்கிட்ட இருந்த வேலைக்காரங்க தான் இவங்க, இந்த வில்சன் அப்படின்ற அந்த கம்யூனிட்டி. இந்த வில்சன் வந்து அதனாலேயே தன்னை வந்து ராஜாவாக நினச்சிக்கிட்டு இவங்களை எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஆள் தான் வில்சன். வில்சன் நாளைக்கு போய் அந்த வேட்டைக்கு ரெடி அப்படின்ற மாதிரி அவன் நாளைக்கு வேட்டைக்கு போகணும், இன்றைக்கி சாப்பிட்றான்னு சொல்லி வெறித்தனமாக சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடித்த உடனே எப்பயுமே வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அவனை வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு அந்த ஊர் மக்களை வந்து லிட்டரலாக அடிமையாக்குவான். இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போகிறான். உடனே தூமா ஓடி வரான். துரைக்கி பொண்ணு வேணும், துரைக்கி பொண்ணு பொண்ணு ஓடு அப்படின்னு சொல்லி ஊமையாக ஓடுறா அப்படின்னு உடனே எப்பயுமே வந்து அந்த போய் துறைக்கு பொண்ணு வேணா ஊரில் ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஏதாவது ஒரு பொண்ணை வந்து அனுப்புறது. அது வந்து ஒரு சன்மானம் மாதிரி காசும் கொடுத்து அனுப்புறதுனால அந்த ஊர் மக்கள்லேயும் ஏதாவது ஒரு பொண்ணை வந்து அனுப்பி வைப்பாங்க. இப்போ போனோடனே இந்த கிளவி உட்காந்துருக்குது.
என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்க, எல்லாம் தூங்கிட்டாங்க, போ பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு. இல்லை இல்லை துரை அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவார், என்ன தான் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி இந்த ஊமையனை கூப்பிடுன உடனே, இந்த ஜோதிதான் இருக்கா கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. சோதியா, ஐயோ வேணாம், சோதியை கூப்பிட்டு போனால் அவன் அடிப்பான், துரை அடிப்பான் அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, நீ வேணா சோதியை கூப்பிட்டு போயில, நீயே போய் அடி வாங்கன்னு சொல்லிட்டு தூமா கிட்டே சொன்ன உடனே, சரி ஊமையன் அனுப்புகிறேன், சோதியை அனுப்பி வைன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த சோதியை வந்து கூப்பிட்றான், துரை கூப்பிட்றாருன்னு. அவ்வளோ வந்து ஒன்றுமே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே வரான். அழுதுகிட்டே வந்த வரான் ஊமையன் அப்படியே அமைதியாக வந்து சோதியை கூட்டிகிட்டே வந்து பங்களாவுக்கு வரான். பங்களாவுக்கு வந்து விட்ட உடனே அவன் வெறி குண்ட ஒரு மிருகம் மாதிரி வந்து மேலே பாயிறான். ஐயோ தெய்வமேன்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்துறா கதறா யார் ஜோதி, இவன் வெளியில் உக்காந்துருக்கான். அந்த அவள் கத்துற கதறல் சத்தம் வந்து அந்த ஊருக்கே கேட்குது. தூங்கிட்டோம் தூங்குது ஊர் அப்படின்னு சொன்ன அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே எந்திரிச்சு முழிச்சு அப்படியே அவள் ஜோதியோடைய கத்துற சத்தத்தை கேட்குது. ஆனால் ஊமையை மட்டும் அப்படியே காடர் மட்டுமே பார்த்துட்டு, அங்கே வந்து ஒரு பல புண்ணி புழுன்னு ஒன்று இருக்குது, அந்த புழுவையே பார்த்துக்கிட்டு அந்த காடை மட்டுமே வந்து பார்த்துருக்கான். இந்த ஜோதி கத்துறது வந்து யாராக இருந்தாலும் திரும்பி பார்ப்பாங்க ஒரு நிமிஷம், ஐயோ அப்படின்னு நினைப்பாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே இவன் பண்ணலை. இவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து அந்த காட்டை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஜோதியை வந்து இவன் வந்து வன்புணர்வு ரொம்ப மோசமாக பண்ணி அதுக்கப்புறம் அடித்தும் வந்து அடித்து துரத்துறான். அழுதுகிட்டே வந்து ஜோதி தன்னுடைய ஆடைகள்லாம் அவசரமாக எடுத்து போட்டுட்டு வெளியில் வரான். வெளியில் வந்த உடனே தூமா வந்து ரெண்டு காசை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக வான்கோழி கறியும் கொஞ்சம் சோறும் இன்னொரு சட்டியில் வந்து பழங்களை வச்சு இந்தா சாப்பிடு அழுவாத அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். அதை அப்படியே வாங்கிட்டு அழுதுகிட்டே வரா. ஊமையை உடனே ஓடி வந்து பக்கத்தில் வந்துடுறான். ஊமையை கூடியே வரான். அந்த சட்டியை வச்சுட்டு நேராக போய் அங்கேருந்து ஆற்றுல வந்து அப்படியே இறங்குறான் ஜோதி இறங்கி இந்த மோசமான ஒரு மிருகத்துடைய புண்ணுக்கெல்லாமே வந்து மருந்து இந்த மூலிகையிலே ஓடுற தண்ணி தான் அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியில் முங்கி முங்கி முங்கி ஒரு 10-15 தடவை மூச்சு திணற திணற அழுதுகிட்டே முங்கி எந்திரிக்கிறான். அழுது முடிச்சுட்டே வந்து அப்படியே பார்க்குறான் கரையில். இந்த ஊமையை வந்து அப்படியே காட்டை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். வந்த அவள் வந்து அப்படியே ஊமையினை வந்து கட்டி தழுவி இறுக்கமாக கட்டிக்கிட்டே அழுகுறான். இவன் ஒன்றுமே பண்ணல, அப்படியே தான் உட்காந்துருக்கான். இறுக்கமாக கட்டி அழுதுட்டு இவனுக்கு வந்து அவளுடைய வலிக்கு ஊமையன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பரிசமாக வந்து நினைக்கிறான். அப்படியே பார்க்குறான். உடனே வந்து என்ன பார்க்குறேன், பசிக்குதா அப்படின்னு உண்மை அப்படியே பார்க்குறான். அந்த சட்டியவே பார்க்குறான், அந்த கொடுத்தனவு சட்டி. சரி இந்தா சாப்பிடு அப்படின்னோடனே ஊமையன், ஐயோ இப்படி இவ்வளோ வழியை அனுபவிச்சுட்டு இவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்காளே, அவளுக்கும் பசிக்குமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. சட்டியில் இருந்த அத்தனையுமே வந்து வெறி கொண்டு சாப்பிட்டு முடிக்கிறான். ஊமையன் சாப்பிட்டு முடித்த உடனே இவன் அப்படியே பார்க்குறான். அவன் சாப்பிட்றத பார்த்து இவளுக்கு அவ்வளோ அழுதுட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்த அவளுக்கு ஒரு சின்ன சிரிப்பு ஒன்று வருது. ஒரு சின்ன ஒரு புன்னகையோட முகத்தில், அவ்வளோ பசியா, இந்நேரமும் எப்படி இவ்வளோ பசியோடையே நீ இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பசி, உனக்கு இந்த பசி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா ஜோதி நம்ம ஊமையனை பார்த்து.

0: இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வில்சன் கிட்டிருந்து இவ வந்து வன்புணர்வு அனுபவிச்சுட்டு வந்தாலும் அந்த சின்ன ஒரு புன்னகையோட ஜோதி வந்து இவனை சாப்பிட வச்சுட்டு எந்திரிச்சு போகிறான். இவன் ஊமையனும் வந்து மறுபடியும் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக ரெடி ஆகிறான் வில்சன். கழுத்தில் ஒரு பைனாக்குலரை போட்டுக்கிறான். தனக்குன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு குடுவையில் தண்ணி எடுத்துக்கிறான். ஒரு சின்ன கத்தியை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிறான். ஃபுல்லாக பூட்ஸு அந்த வெயிஸ்ட் ஒன்று போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த துப்பாக்கியும் வந்து அந்த பெரிய யானை துப்பாக்கியும் எடுத்துகிட்டு அதுக்கான புல்லட்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவனோட பேக் பேக்கையும் வச்சுக்கிட்டு ஊமையா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஊமனியனும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறான். காட்டில் ஃபுல்லாக வந்து அதிகமாக பேசவே கூடாது, அப்படியே காட்டை நோக்கி தான் போனோம். ஊமையனுக்கு தான் வந்து வழி தெரியும், காடு ஃபுல்லாக அவனுக்கு தெரியும். அதே மாதிரி நுகர்ந்து பார்த்தே வந்து யானை சென்ற வழிகள் இல்லை அங்கே ஏதாவது புலியோ சிங்கமோ பதுங்கி கிடக்குதுன்னா அதற்கு வார்னிங் எல்லாமே வந்து சைகை மூலியமாக கொடுக்குறவன் தான் வந்து ஊமையன். ஊமையனோட வந்து சேர்ந்து இவனும் வந்து வில்சனும் வந்து போகிறாங்க காட்டுக்குள்ளே. காட்டுக்குள்ளே போகிறப்ப வந்து அவன் வந்து வந்துட்டு வர்றப்பே வந்து அந்த யானை துப்பாக்கி வச்சு முதுகு மேலேயே ஒன்று நங்குன்னு குத்துறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வழியில் எப்படி திரும்பி பார்க்குறான். இவன் தான் பேச முடியாது, எல்லாமே நினைப்பான் ஆனால் பேச முடியாது, பேச மாட்டான், பேச தெரியும் ஆனால் பேச மாட்டான். எதுக்குடா நேற்று ஜோதியை கூட்டிகிட்டு வந்த, அவளை வேணா கூட்டு வராதன்னு சொல்லியிருக்கல, வேணனே அவளை நீ கூட்டு வந்த இல்லை, உன்னெல்லாம் உன் மூஞ்சை பார்த்தாலே உன் கண்ணை பார்த்தாலே இங்கே இந்த யானை துப்பாக்கி வச்சு உன்னை சுட்டு தள்ளணும்னு தோணுது, உன்னெல்லாம் சும்மாவே விட்டுறக்கூடாது, ஒரு நாள் கண்டிப்பாக என் கையில் தான் உனக்கு சாவு. அவளை வந்து ஏண்டா கூட்டிகிட்டு வரேன், அவள் பக்கத்தில் வந்தாலே கரடி நாத்தம் வருது அவன் மேலே, அவளை இனிமே கூட்டிகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு ஒரே துப்பாக்கியில் ஒரே குண்டில் அவங்க எத்தனை பேரையும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்து வரான். இவனுக்கு வந்து அடிப்படையில் வந்து இந்த ஊமையனை பிடிக்கவே பிடிக்காது. எந்நேரமும் திட்டுறது, அசிங்கமாக பேசுறது, அவனை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகளில் வந்து அவனுடைய பிறப்பை பற்றி அவனை பற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசிட்டே வரான். வந்துட்டு வந்து நிற்கிறான் ஒரு இடத்துல, இன்ன உடனே வந்து தண்ணி குடிக்கலாம் இங்கே இரு அப்படின்ட்டு அவன் எடுத்து அவன் குடுவையில் தண்ணியை குடிக்கிறான். இவன் வந்து அங்கே காட்டிலேயே வாழ்ந்தவன் தானே, எந்த இலையை புளிஞ்சி சாரை குடித்தா தாகம் தீரும்னு அவனுக்கு தெரியும், எந்த வேரை வந்து வெட்டுனா அதுலேருந்து தண்ணி வரும்னு தெரியும். அந்த மாதிரி அவன் காட்டிலேயே தண்ணி அங்கங்கே குடிச்சிக்கிறான். அதை வந்து இவன் கண்டுக்கிறதே இல்லை. இவன் வந்து அந்த துப்பாக்கியை பற்றியே பெருமை பேசிகிட்டு இருக்கான். இந்த யானை துப்பாக்கி நானே ரெடி பண்ணது, இதை வச்சு யானையோட நெத்தியில் குறி பார்த்து போட்டேன் அப்படின்னா இந்த இந்த குண்டில் இந்த போய் அது நெத்தியில் தொலந்தது அப்படின்னா யானையுடைய மண்டையே ரெண்டாக பொலந்துடும். அவ்வளோ பெரிய யானை எப்படி எவ்வளோ மசில் உள்ள அந்த யானையுடைய ஸ்கல்லே ரெண்டாக பொழக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான துப்பாக்கி தான் அவன் ரெடி பண்ணியிருக்கான். அதை வந்து பெருமை பேசிகிட்டே வரான். வந்த உடனே திடீர்னு டக்குனு ஊமையை நிற்கிறான், வெயிட் பண்ண சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அங்கே வந்து நிறைய யானையுடைய கழிவுகள் சாணம் இருக்குது. சாணத்தை பார்த்து உடனே இவன் மூந்து பார்க்குறான். அந்த யானையுடைய சாணத்தையே பார்த்து அந்த யானையுடைய கழிவில் இருக்கிற தாவரங்களை பார்த்து ஓகே இது வந்து சென்னிமலை பின்னாடி தான் வந்து இந்த தாவரங்கள் வரும். ஸோ அதாவது என்னென்னா அந்த தாவரங்கள் கழிவில் இருக்கிற தாவரங்களை பார்த்து இது எந்த பகுதியை மேய்ஞ்சிட்டு வந்திருக்கு, இப்போ எந்த பகுதிக்கு எந்த பகுதியை நோக்கி போயிருக்குன்னு அவனை கரெக்டாக சொல்லிடுறான். அந்த பகுதியை நோக்கி போனால் அங்கே தான் கும்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதே மாதிரி அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே மறுபடியும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு வாசனை வருது துறை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். உடனே அங்கேருந்து அப்படியே இவன் பைனாகுலரில் பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறான். மிகப்பெரிய ஒரு கருப்பு பாறை அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி நிற்கிது. என்னடா கருப்பு பாறைன்னு பார்த்தா அதுதான் வந்து கொம்பை. அந்த தந்தங்களை அந்த கொம்பை அப்படியே லைட்டாக மேய்ஞ்சிக்கிட்டே திரும்புகிறான். அந்த கொம்பை பார்த்த உடனே இவனுக்கு இவன் கண்கள்லாம் பெருசாகுது, இவனுடைய அந்த நீளமான அந்த பூனை கண்கள் பெருசாகுது. அவ்வளோ பெரிய தந்தத்தை இவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு தந்தங்களும் குறைஞ்சது ஒரு 15 அடியாவது இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய தந்தங்களோட ஒரு டஸ்கரை பார்த்த உடனே இவன் அப்படியே வியந்து பார்த்து நிற்கிறான். துறை அப்படின்றான். அப்படியே வந்து இவன் அந்த யானை துப்பாக்கியை வைக்கிறான், அப்படியே பார்க்குறான். ஆனால் குறி வச்சிட்டே இருக்கான். உனக்கு கூம எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ பறவை மானு சின்ன பறவைன்னா ரொம்ப நேரம் குறி வச்சு பார்க்கலாம் அப்படியே எய்ம் பண்ணி அடிக்கலாம், இவ்வளோ மழை மாதிரி இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ பெரிய பாறை மாதிரி நிற்கிதே, ஏன் இவர் குறி வச்சுட்டு சுடாமல் இருக்காருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவனுடைய மில்டனுடைய கையெல்லாம் கடுக்கடன்னு நடுங்குது, அவனுடைய முதுகு வந்து வேர்த்து வேர்த்து அவனுடைய சட்டை முழுக்க அவன் உடம்புலேயே ஒட்டிக்குது, நெத்தியிலிருந்து வேர்வை துளிகள் அப்படியே அருவி மாதிரி சட சடசடன்னு கொட்டுது, அப்படியே பார்க்குறான். ஆனால் அந்த துறை வந்து அந்த கை நெடுக்கத்தில் கிளச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாக் பண்ணுறான், இது வந்து லோட் பண்ணுறான் துப்பாக்கி, அந்த பட் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த லிவர் இருக்குல்லையே அதை எடுத்து விட்றான். அந்த சத்தத்தை கேட்டவுடனே டக்குன்னு யானை திரும்பி பார்க்குது, திரும்பி பார்த்தவுடனே அந்த காடே அதிர்ற மாதிரி டமான்னு ஒரு சவுண்டு, சவுண்டு கேட்டவுடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிறான் ஊமையை, கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறான், பதட்டத்தில் வில்சன் வந்து யானையுடைய முணங்காலில் வந்து சுட்டுறாரு, காலுக்கு கீழே அந்த முணங்காலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு குழியே உண்டாயிருச்சு, ஒரு தொலை மாதிரி போட்டு பெரிய குழி, அந்த வழியில் யானை ஒரு பிளிறு பிளிறுது, அந்த காடே அதிர்ற அளவுக்கு ஒரு சத்தம், எல்லா ரெண்டு பேருமே ரொம்ப பயந்துடுறாங்க, அந்த கத்தின சவுண்டோட நேராக இவங்களை நோக்கி ஓடி வருது, நேராக அந்த வில்சனை நோக்கி ஓடி வருது, குடுகுடுன்னு இவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறிடுறான் ஊமையை, சத்தம் போட்டே போகிறான் ஓ ஓ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டே போனோடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு யானை வந்து இவனை துரத்திட்டு ஓடி வருது ஊமையினை, இந்த உமையை கிடுகிட்டுன்னு மறையாமல் காட்டிலே வாழ்ந்தமில்ல, காட்டிலே பிறந்து காட்டிலே வாழ்ந்தமே கடகடன்னு மரத்தை ஏறிடுறான், மரத்துக்கு உச்சியில் போனோடனே மரத்தை இடிக்குது உழுக்குது, அந்த வேரோட மரத்தை பிடுங்கி போடலாமா அப்படின்னு பார்க்குது, அப்போ வந்து சரக்கு சரக்குன்னு சவுண்டு, பின்னாடி வந்து வில்சன், அவனுக்கு மரம் ஏறத்தே ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு பாறை மேலே எப்படியோ ஏற முயற்சி பண்ணிட்டுருக்கான், அவன் ஏறுறதை பார்த்த உடனே யானை திரும்பி வில்சனை அட்டாக் பண்ண போகுது, எங்கே வில்சனை அட்டாக் பண்ணி கொன்றுமோன்னு சொல்லி மறுபடியும் மரத்தை விட்டு இறங்கி பின்னாடி போய் ஒரு கல்லெடுத்து எரியறான் ஊமையை, மறுபடியும் ஊமையனை திரும்பி பார்க்குது இவனுங்க, ஊமையன் வந்து அந்த திரும்பி பார்த்து மறுபடியும் ஊமையன் சைடில் வந்தவுடனே அவன் வில்சன் வந்து பாறை மேலே ஏறி ஓடி போய் அந்த பின்னாடி பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான், இந்த பாறை மேலே இவனால் யானை மேலே ஏற முடியல, இவனும் மரத்தில் ஏறிடான், மரத்தில் ஏறின உடனே அப்படியே இது வந்து மரத்தில் துதிக்கையை தூக்கி தூக்கி முகத்து முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண வருது, அந்த தும்பிக்கையை ஆட்டி ஆட்டி என்னமோ சொல்லுது அந்த யானை, இவனுக்கு ஊமை எனக்கு புரியல, ஆனால் அந்த யானையுடைய துதிக்கைக்கு முன்னாடி அந்த எண்டு பார்ட் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு குழந்தையுடைய இதழ் மாதிரி இருக்கிறான், குழந்தையுடைய முகம் மாதிரியும் அந்த துதிக்கையில் இருக்கிற முன்பகுதி வந்து ஒரு குழந்தையுடைய இதழ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு ஜெயமோகன். இது வந்து வழி தாங்க முடியல, ஆனாலும் இவங்களை எதுவுமே பண்ண முடியல, அதனால் திரும்பி வந்து அப்படியே நடந்து போயிடுச்சு, திரும்பி நடந்து போனோடனே அப்போ அந்த பாறையிலிருந்து இறங்குறான், ச்சே மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் அதோடைய முணங்கால காலை பார்த்து கரெக்டாக சுட்டுட்டேன், அது கண்டிப்பாக ரொம்ப தூரம்னாலும் அதனால் நடக்க முடியாது, எங்கேயாவது போய் செத்து கிடக்கும், அதோட ரத்தத்தை பாதையாக வச்சு அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் கண்டிப்பாக வந்து கொம்பனை பிடிச்சி அவனை கொன்றலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியோட மறுபடியும் நடந்து போகிறாங்க அந்த காட்டுக்குள்ளர.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: யானை அடிபட்டு அது வந்து ஓடி போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறான் வில்சன். ஆனா இவனுக்கு நல்லா தெரியும் ஓமையனுக்கு, கண்டிப்பாக யானை ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமல், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல் அப்படின்னா யானை தான். கண்டிப்பாக நம்ம பின்தொடர்ந்து வருவோம் அப்படின்னு யானைக்கு தெரியும். யானை நம்மளோட ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுன்னு தெரியும். பின்தொடர்ந்து போகிறது நல்லதில்லை, அது வந்து ஆபத்தில் முடியும்னு இவனுக்கு தெரியும். ஆனால் இது எதையுமே ஊமையே சொல்ல முடியாது வில்சன் கிட்டே. இவனும் வில்சன் கூடயே வந்து நடந்து போகிறான். ஒரு பகுதிக்கு போன உடனே இருட்டிருது, இங்கே ஒரு டென்ட்டை போடு நம்ம தங்கிடுவோம் அப்படின்னு ஒரு வில்லம்பு வச்சிருக்கான் மெயின் ஒரு ஈட்டி எடுத்துட்டு போறான். அங்க போனா வந்து ஒரு சின்ன மான் ஒன்று இந்த ஓடத்துக்கு பக்கத்தில் வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் குறிப்பாக்குறான், இவனுக்கு தான் பயங்கர ஷார்ப்பான சென்சஸில் பார்க்குறான். அந்த ஈட்டியை குறிப்பாக்குறான், பக்கத்தில் அப்படியே புளி மாதிரி பதுங்கி போய் ஒரு மூச்சு கூட விடாமல் அப்படியே அந்த கம்பை அந்த ஈட்டி எடுத்து ஓங்கி சக்குன்னு ஒரே வீசு தான் கரெக்டாக கழுத்திலே பட்டு அந்த மான் கீழே விழுது. இவன் பக்கத்தில் போய் பார்க்குறான், அந்த மானுடைய கண்களை பார்க்குறான். அந்த கண்களை பார்க்கும்போது இவனுக்கு வந்து அப்படியே அது ஜோதியுடைய கண்கள், அந்த ஜோதி எப்படி இவனை பார்ப்பானோ அந்த ஒரு ஏக்கத்தோடு எப்பயுமே ஒரு கண்ணில் என்றைக்குமே ஜோதியுடைய கண்ணில் கொஞ்சோண்டு கண்ணீர் எப்பயுமே தேங்கி நிற்கும். அந்த கண்களோடையே வந்து ஜோதி பார்ப்பான். அதே மாதிரி கொஞ்சம் கண்ணீரோடு அந்த மான் இவனை பார்க்கறது இவனுக்கு தெரியுது. ஆனால் பரிதாபப்படுறதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லை, மானை எடுத்துகிட்டு கொண்டு போய் துறைக்கு வந்து கறி சமைச்சு கொடுத்தாகணும். டக்குன்னு மானை எடுக்கிறான், 5 நிமிஷத்தில் மானை உரித்து அந்த மாமிச பகுதி ஒரு ஒன்று எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற தேக்கு இலையால் வந்து அதை அப்படியே மடித்து கொஞ்சம் களிமண்ணில் வந்து பூசி நெருப்பில் போடுறான். போட்டு வாட்டி எடுத்து அந்த மண்ணை தட்டி அந்த தேக்கு இலை அப்படியே உரிச்சா உள்ளே வந்து அப்படியே அந்த மானுடைய மாமிசம் வந்து சுட சுட ஹல்வா போல் வெந்திருக்கு. அதை அப்படியே கொண்டு போய் கொடுக்குறான் வில்சன் கிட்ட. அவன் கொண்டு வந்த சாராயத்தை குடிச்சிட்டு அப்படியே எடுத்து அதை அப்படியே வந்து முழுசு முழுசாக அந்த மாமிசத்தை ஒரு முழு மானை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி உப்புக்காரம் போடாத சாப்பாடை வந்து சாப்பிட்டு நம்ம ஊமியனுக்கு பழக்கம் இல்லை. அதனால் வர வழியிலே காந்தாரி மிளகாகள்லாம் வந்து பறிச்சுட்டு வரான். காந்தாரி மிளகும் அவன் வர்றப்பையே வந்து கொஞ்சம் கிழங்கையும் வேக வச்சு அவன் பயில் எடுத்து வந்திருக்கான். அந்த கிழங்கையும் அந்த காந்தாரி மிளகாவும் போட்டு நசுக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த மானுடைய மாமிசத்தை எடுத்து வச்சு இவன் வந்து காரசாரமாக வந்து காரமாகவே சாப்பிட்டு பிடிக்கலாம், காரமாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இரவு அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நைட்டு ரொம்ப இருட்டிருது. இந்த ஒரு விடிய கால ஒரு பகல் நேரம் ஒரு 3 மணிக்கு இருட்டு விலகி வெளிச்சம் வரத்துக்குள்ளார இந்த யானை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இருட்டிலே வந்து தடத்தில் கூட்டிகிட்டு போகிறான் வில்சன். அவன் 3 மணிக்கு விடிய காத்தால 3 மணிக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அவன் நுகர்ந்துக்கிட்டே அந்த ரத்த வாசனையிலே வாட பிடிச்சி போகிறான். இப்படியே போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் தெரியுது அங்கே வந்து ஒரு 2 மரம் இருக்குது. சாரி மிகப்பெரிய பாறைகள், கருப்பு பாறை இருக்குது, பெரிய பாறைகள். அந்த பாறைக்கு நடுவில் இந்த யானை வந்து ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது. அது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான் ஊமையை. அங்கே தான் யானை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அது வந்து ஒரு இறக்கமான ஒரு பகுதியில், ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கற்கள், பெரிய பெரிய கற்கள் இருக்குது, அங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக அப்படியே இறக்கம், விழுந்தால் வந்து சரிச்சிட்டு போய் உயிர் போயிடும். அந்த மாதிரி ஒரு பகுதி, நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் ஏற்றமான ஒரு நிலப்பகுதி இருக்குது, அங்கே தான் நடந்தே வர முடியும். அங்கே நடந்து வரும்போது யானை வந்து கரெக்டாக வந்து இவங்களை வந்து ஓடி வந்து தாக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை இவன் கண்டுபிடிச்சிடறான். கரெக்டாக பார்த்துட்டு ஓ என்ன பிளானிங் பண்ணியிருக்குது, யானை நம்மளை விடாது போல அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இவனை வந்து துரைக்கு வந்து துரை அப்படின்னு அதே மாதிரி காட்டுறான். பார்த்தோன்னே இவனுக்கு தெரியல ஒன்றும் துரைக்கு, எங்கடா வே வேற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லி காட்டினோடனே அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஒத்து அந்த இருட்டில் வந்து பைனாக்குலர்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ அங்கே தான் கும்பம் ஒளிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், இப்போ நம்ம போனால் கண்டிப்பாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும், அதனால் வந்து அப்படின்றான். முன்னாடி போகாத வேண்டாம் அப்படின்றான். உடனே சரி என்ன இப்போ என்ன பண்ணிடறப்போது, எத்தனை நாள் இந்த அந்த இடுக்குலேயே பாறையிலேயே இருக்கும், அதுக்கும் ரத்தம் நிறைய போகுது, கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் சோர்வாயி அப்படியே ஒன்று அது வெளியில் வரும், நம்ம வந்து அப்போ சுற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்துருக்கோம் ரெண்டு பேரும். ஆனால் உலகத்திலே மிக மிக பொறுமைசாலி யார் அப்படின்னா மிருகங்கள் தான். அது வலியை தாங்குறதுலையும் சரி, உணவுக்காக பொறுமையாக இருக்கிறதும் சரி, காடை கூட அதிகமான பொறுமை இருக்கிற ஒரே விஷயம் வந்து மிருகங்கள். அதுலேயும் யானை மிகப்பெரிய பொறுமைசாலி. ஆனால் கோபம் வந்தால் பயங்கரமாக கோபம் வரும், ஆனால் பயங்கர பொறுமையான ஒரு மிருகம். ஸோ இவனுக்கு எப்படி இப்படி வருவானுங்க நம்மளை பார்த்து, நம்ம டப்புனி ஒன்று அட்டாக் பண்ணி கொண்டுடலான்னு யானை காத்திருக்குது, யானை எப்படியும் சோர்வடைஞ்சி வெளியில் வரும் அப்போ சுற்றுலான்னு இவனுங்களும் காத்திருக்கானுங்க. ஆனால் வில்சனுக்கு பொறுமையே இல்லை, சரி வில்லியமுக்கு பொறுமையே இல்லை. வில்லியம் வந்து சாராயத்தை குடிக்கிறான், மறுபடியும் பிரெட்டை எடுத்து சாப்பிட்றான், அந்த துப்பாக்கியை தொடச்சி அந்த புல்லெட்டை மறுபடியும் ரீலோட் பண்ணுறான், பொறுமையே இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறான், ஏய் ஊமையா நீ வந்து இறங்கி நடந்து போ அந்த பகுதியில், கண்டிப்பாக யானை வந்து உன்னை பார்த்த உடனே உன்னை தாக்க வரும், உன்னை தாக்க வரும்போது நான் அதை வந்து எப்படி அதை சுட்டு வீழ்த்திடுறேன், இந்த தடவை தப்பிக்கவே தப்பிக்காது அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல் போதையில் இருக்கான். ஆனால் சொல்கிறான் இவனுக்காக இவன் சொல்கிறத செஞ்சுதான் அவனும் அடிமை, ஆனால் போதையிலையும் ஒழுங்காக சுடுவானான்னு தெரில, இருந்தாலும் எப்படியும் சாவு, அடிமையாக சக்கர இவன் கையில் சாகிறதுக்கு யானை கையில் சாகலாம் அப்படின்னு சொல்லி இவனும் இறங்கி நேரம் போகிறான். நேரம் போய் அந்த பகுதியில் காட்டுக்கு நடுவில் அவன் போய் நிற்கிறான். இவனை பார்த்த உடனே யானை வந்து அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு பீறிட்டு இவனை வந்து கொல்றதுக்காக வெளியில் வருது. அந்த பாறை இடுக்குலேருந்து நேராக அந்த யானை இவன் பக்கத்தில் வந்த உடனே மறுபடியும் அதே மாதிரி டமால்னு ஒரு காடே அதிர்ற மாதிரி ஒரு சவுண்டு. கண்ணை மூடின இறுக்கி கண்ணை மூடின நம்ம ஊமையை கண்ணை திறந்து பார்க்குறான். அப்படியே இந்த புல்லட்டின் சரியாக யானையோட நெற்றி பகுதியில் நச்சுன்னு இறங்கி நெற்றியே ரெண்டாக மண்டை ரெண்டாக பிளந்து அவ்வளோ ரத்தம் போக அப்படியே யானை சுருண்டு கீழே விழுகுது. இவனுக்கா அப்போ வரைக்குமே வந்து இதயம்னு ஒன்று இருக்கான்னே தெரியாத அவனுக்கு இதயம் இப்போ தான் டப்பு டப்பு டப்புன்னு அந்த காட்டுடைய அமைதியான சத்தத்தில் இவனோட இதய துடிப்பு வந்து இவனுக்கு வெளியிலேயே கேட்குது. அந்த அளவுக்கு இதயத்தோடு போட பக்கத்தில் போய் பார்க்குறான். அந்த யானையை மறுபடியும் அந்த துதிக்கையை எப்படி இப்படி எப்படி இப்படின்னு ஆட்டுது. அப்படியே அந்த யானையோடைய கண்களை பார்க்குறான். அந்த யானையுடைய வயிற்றுப்பகுதி வந்து அப்படியே கிட்டுன்னு துடித்து அப்படியே அடங்குது. கண்கள்லேருந்து கண்ணீர் மட்டும் அப்படியே யானையுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படியே ஊற்றுது. அவ்வளோ பெரிய ஒரு மேசிவான ஒரு காட்டின் அடையாளமாக இருக்கிற அந்த யானை வந்து அங்கே வந்து தன்னுடைய உயிரை விடுது. அதை பார்த்த ஊமையனுக்கு வந்து என்னடா இது, இப்படி இவ்வளோ அநியாயம் நம்ம சுற்றி நடக்குது, ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் ஊமையாகவே ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அந்த யானை முன்னாடி மன்றிட்டு அந்த யானைக்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்குறான். மன்னிப்பம் அப்படியே மண்டிட்டு அந்த யானையுடைய துதிக்கைக்கு முன்னாடி கையை வச்சு அப்படியே படுத்துறான். அங்கேயே படுத்து மண்டிட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறான். பின்னாடி ஹா ஹா ஹா அப்படின்னு பயங்கரமான ஒரு சிரிப்பு வர்றான் வில்லியம். வந்து நான் சொன்னல இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய தந்தம் உள்ள ஒரு யானையை இந்தியாவில் எவனும் பார்த்துருக்க மாட்டான். இதை முதல்ல கொண்டது நானாக தான் இருக்கும். இந்த தந்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ராணிக்கிட்ட காட்டினா என்னுடைய அடிமை சமுதாயத்தையே வந்து அவங்க வந்து தூக்கி வச்சுருவாங்க அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது இவனும் வில்லியமும் வந்து ஒரு அடிமை. அவனுடைய பிரிட்டிஷோடைய ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு வேலை செய்கிற அடிமை கும்பல். இந்த தந்தத்தை கொண்டு போய் கொடுத்தா அங்கே இருக்கிற பிரிசனர்ஸை அங்கே அடிமையாக இருக்கிற சிலவங்களை வந்து நான் விடுவிச்சிறேன்னு சொல்லி சொன்னதுனால இவனும் அடிமையாக தான் வந்திருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. அடிமையை இன்னொருத்தனை ஏன் இப்படி அடிமைப்படுத்துகிறான், தன்னுடைய இனத்துக்காக ஒரு இவ்வளோ பெரிய மிருகத்தை ஏன் கொள்கிறான் அப்படின்லாம் நிறைய யோசனை ஓடுது. அப்படியே பார்க்குறான் வில்லியம். பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, சிரிச்சாவும் முகத்தில் அப்படியே சோகமாயிருது. ஒருவேளை வந்து பரிவுனால சோகமாறானா அப்படின்னோடனே ஆனால் கிடையாது. வில்லியம் சொல்கிறான், சே இதை விட வேற எண்ணத்தை நான் இனிமே நான் வந்து கொன்று சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறேன். இவ்வளோ பெரிய மிருகம் இதையே நான் கொன்னுட்டேன், எனக்கு இதுக்கு மேலே கொள்றதுக்கு என்ன இருக்குது? மனிதர்களோ மிருகமோ பறவையோ எதை கொண்டாலும் இந்த அளவுக்கு சந்தோஷம் வராது. இப்போ நான் கொம்பனை கொன்னுட்டேனே, இனிமேல் நான் வேற யாரை கொல்ல போகிறேன்? இதை விட வேற ஏதாவது பெரிய மிருகம் இருக்கான்னு நீ வந்து இருந்தால் எனக்கு சொல்லு சரியா, அதையும் நானே தான் என் கையால் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை வெறிய அடங்கலை அதையே வந்து மறுபடியும் சொல்கிறான். ஒரு கோபமும் வெறுப்பு ப்பும் கலந்த ஒரு பார்வையோடு வந்து ஊமையன் வந்து அவனை பார்க்குறான். பார்த்த உடனே என்னடா பார்க்குற பெருச்சாளி, அங்கே போய் என்னுடைய இதையெல்லாம் என்னுடைய பைனாகுலர் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா கிளம்பலாம், இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோ. இப்போ வந்து இப்போ இவனுங்க போயிட்டு அந்த தந்தத்தை வெட்டி எடுக்கிற குரூப்பை வந்து அனுப்புவாங்க. ஸோ அதற்காக என்ன பண்ணணும், ஒரு துணி எடுத்துகிட்டு வரணும். அந்த துணியை தான் எடுத்துகிட்டு வந்துறான். அதில் வந்து யானையுடைய ரத்தத்தை நினச்சி போகிற வழியெல்லாம் வந்து மரத்தில் கட்டிட்டு போனால் அதை அடையாளமாக வச்சு யானையை கண்டுபிடிச்சி இவங்க வந்து தந்தத்தை வந்து வெட்டி எடுப்பாங்க. வில்சன் வந்து அங்கே இருக்கிறான், போய் அந்த துணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றான். இவன் வந்து சோகத்தோடு போய் அந்த துணியை எடுக்க போகிறான், துணியும் பைனாகுலரையும் எடுக்க போகிறான். எடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா அப்படியே கைகாலெலாம் இழுத்து ஃபிட்ஸு வந்த மாதிரி விட்டுக்கு விட்டுக்கு விட்டுக்குன்னு வாயில் நுரத்தல்ல அப்படியே கிடக்கிறான் வில்லியம். என்னென்னு பார்த்தா ஒரு கண்ணாடி விரியன் வந்து வில்சனை கடிச்சிருது. உடனே இவன் என்ன பண்ணணும், யானையை கொன்ன அவன் இந்த காட்டை அழிச்சவன காடே சாகரிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு போகணும்ல, ஆனால் ஒரு அடிமையான இந்த ஊமையை அதை பண்ணலை. டக்குன்னு அவன் ஒரு காட்டு பகுதியிலே வாழ்ந்தவன், ஒரு உயிரோடைய மதிப்பு என்னன்னு தெரியும். உடனே போகிறான், கடித்த பகுதியில் கீறி விடுறான், கத்தியால் கீறிட்டு கட்டிட்டு அந்த விஷத்தை எல்லாத்தையும் வந்து அழுத்தி வெளியெடுக்கிறான். அப்புறம் ஓடி போய் அந்த காட்டில் இருக்கிற ஏதோ நீலியோ நீலி விலை நீலி இலை ஏதோ ஒரு இலை அது அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நசுக்கி அவன் வாயில் போட்டு நல்லா மெல்றான். மென்று அவங்க அவன் காது வழியாக மூக்கு வழியாக எல்லா துவாரங்கள்லேயும் வந்து ஊதுறான் உள்ளே. அது மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு வாசனை வந்து உள்ளே தெளிக்குது. அது ஊதிக்கிட்டே இருக்கான். ஊதின உடனே வந்து கண் முழித்து எந்திரிக்கிறான் வில்லியம். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு, உங்களை வந்து கண்ணாடி விரியன் கடிச்சிருச்சு, நீங்கள் மயங்கிட்டீங்க, இந்த மூலிகையை கொடுத்து நான் காப்பாற்றினேன், இந்தாங்க இதை உடனே குடிங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அதே மூலிகையை நல்லா அரைச்சி குடிக்க சொல்கிறான். அதை குடித்து இவன் வாயில் போடுறப்ப மிக பயங்கரமான கசப்பது. ஆனால் வில்லியம் அதை குடித்த உடனே என்ன இது இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இனிக்குதா, அப்படின்னா உங்கள் உடம்புல இருந்து இன்னும் விஷம் போகலை, இது போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடும், ஆனால் இதை வந்து நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இலையை நீங்கள் மென்னுட்டே இருக்கணும், வாங்க இங்கேருந்து கிளம்பிடுவோன்னே, ஐயோ என்னால் நடக்கவே முடியல, இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு, ஐயோ இல்லை இவ்வளோ பெரிய மிருகத்தை கொண்டிருக்கீங்க, இந்த மாமிசை சாப்பிட்றதுக்காக நிறைய மிருகங்கள் வரும், கண்டிப்பாக வந்து வந்தால் நமக்கு ஆபத்து தான், நம்ம இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிழிச்ச துணியை ஒவ்வொன்றா கட்டிட்டு அப்படியே இறங்குறாங்க ரெண்டு பேரும். வில்சன் வில்லியம்னால் நடக்கவே முடியல. இந்த வில்சன் பேர் எப்படி உள்ளார பூந்துச்சுனே தெரில. வில்லியம்னால் நடக்கவே முடியல. அவனை வந்து தோளில் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறான். உன்னை தொட்டு உன்னுடைய தோளில் வந்து தாங்கி வரணுன்றது என் தலை எழுதிருக்கு வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். போயிட்டு ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிக்கணும், என்னால் முடியல இறக்கு அப்படின்னு இறக்கிட்டு தண்ணி குடிக்கிறான். குடிச்சிட்டு இவன் வந்து சொல்கிறான், உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பாக தான் இருக்குது, உன்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு என்ன இந்த தந்தத்தை கொடுத்துட்டு நானும் வந்து இந்த காட்டை விட்டு போயிடுவேன், நீ என்ன பண்ண போற அடுத்தது, என் உயிரை காப்பாத்திருக்க, அப்படியே வந்து உனக்கு ஏதாவது என் உயிரை காப்பாத்திருக்க உனக்கு ஏதாவது பண்ணணுமே, நான் ஒன்று பண்ணுறேன், நான் ஊருக்கு போகிறப்ப இந்த யானை துப்பாக்கியை உனக்கே கொடுத்துட்டு போயிடுறேன், இந்த யானை துப்பாக்கியை நீயே வச்சுக்க என்ன சொல்கிற, அதே மாதிரி உனக்கு அந்த ஜோதியை பிடிக்கும்ல, எனக்கு தெரியும் ஜோதியை வேணால் உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமா, ஜோதியையும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த காட்டில் இந்த துப்பாக்கியும் வச்சுட்டு நீயே ஆளலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னோடனே ஓடையை தேடி தண்ணி போடுறதுக்காக அந்த குடிவை எடுத்துட்டு இவன் போகிறான். இவன் அந்த இருட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற நேரம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இவன் போகிற இடத்துல பாறையில் மாற்றி காலை வச்ச உடனே அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்படுது. கடகடன்னு அந்த நிலமே அதிருது, பாறைகள்லாம் உருண்டு கீழே ஓடி வருது. இப்போ ஓடி வந்தோடனே டப் அவன் வந்து என்னாச்சு, வில்சன் எந்திரிச்சு பார்க்குறான், சரி வில்லியம் எந்திரிச்சு பார்க்குறான், அப்படியே அந்த பாறைகள்லாம் உருண்டு வர ஊமையை வந்து வழுக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் விழப்போக ஒரு வேரை மட்டும் பிடிச்சிட்டு அந்த ஒரு பாறையை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். உடனே வில்சன் வந்து ஓடி வந்து பார்க்குறான், அறிவில்லை இப்படியா வந்து இப்போ அவங்க இத்தனை வருஷம் காட்டில் வாழ்ந்துருக்கேன் எப்படி போகணுன்னு தெரியாதா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெல்ட்டை கலட்டி வந்து அந்த பெல்ட்டை வந்து இறக்குறான் வீசுறாம் வில்லியம், இந்தா இந்த பெல்ட்டை பிடிச்சிட்டு மேலே வா மேலே வா, இந்த பெல்ட்டாலே ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெல்ட்டை இறக்கி அப்படியே கொடுக்குறான். ஏன்னா அவன் வந்து சொல்கிறான், நீ வந்து உன்னை பார்த்தாலே முன்னே சொல்லியிருப்பான், உன்னை பார்த்தாலே வந்து கொல்லும் போல இருக்கானா, என்ன பண்ணுறது உன் தேவை எனக்கு இப்போ இருக்குது அதனால தான் அப்படின்லாம் வந்து சொன்னதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் இவன் அம்மாவை பற்றி திட்டினது, இவனை ரொம்ப இழிவாக பேசினது, இவனுடைய வர்க்கத்தையும் இவனோட கம்யூனிட்டி எல்லாத்தையுமே கேவலமாக பேசுறது தான் இப்போ ஞாபகம் வருது. அந்த பெல்ட்டை வந்து இறக்கி முகத்துக்கு நேராக அந்த பெல்ட் வந்து தொங்குது, பிடிச்சிட்டு மேலே ஏறி வா அப்படின்றான் வில்லியம். அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு ஊமையை வந்து என்ன பண்ணுறான், அப்படியே அவன் கண்களை ரெண்டுமே பார்த்து நரகத்திற்கு அந்த யானையுடைய அவனோட கண்களை பார்க்குறான். அப்படியே அந்த யானை கடைசியில் அந்த கண்ணில் தண்ணீரோடு அந்த யானை இருந்தது இவன் ஞாபகம் வருது. இவெல்லாம் வந்து இவ்வளோ பாவம் பண்ண ஒருத்தனுடைய ஒருத்தன் போடுற உயிர் பிச்சையில் நான் வந்து பொழைக்கணுமா அப்படின்னு யோசிச்சு இவன் கீழே இருந்தவன் தூ அப்படின்னு வந்து எச்சில் எடுத்து அவன் மேலே துப்பிட்டு நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாறையிலிருந்து தண்ணியை விடுவிச்சுட்டு அங்கிருந்து கீழே விழுந்து சாகிறான் ஊமையன். அப்படியே அந்த என்ன ஆனாலும் வந்து இந்த நாயுடைய உயிர் பிச்சையில் வாழக்கூடாது அப்படின்னு நம்ம துப்பிட்டு செத்தது அங்கே இருந்த வில்லியம் இருக்கான்ல, மிகப்பெரிய சாதனையை வாழ்க்கையை பண்ணதான் நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கை வந்து கொன்ன அப்படின்ற கர்வத்தில் இருக்கிறதே பெரிய தந்தங்களை வந்து நான் தான் எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு போகிறேன், என் ஊரே என்னை வந்து பெருமையாக பேசப்போகுது அப்படின்னு, ராணியே என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு அத்தனை கர்வத்திலையும் இருந்த அவன் ஒரு நிமிஷத்தில் அதுவே அந்த அவன் பார்த்துக்கிட்டு இருந்தால முதல்ல ஒரு பழ உண்ணி புழு, அந்த புழு மாதிரி காட்சியிருக்கிறான். இதோட கதையை முடிக்கிறாரு ஜெயமோகன். அவன் காட்டிலிருந்து கண்டிப்பாக தப்ப முடியாதுன்றது இவனுக்கும் தெரியும், அந்த காட்டிற்கே இறையாமா அப்படிங்கிறது அந்த காட்டுக்கும் தெரியும். இந்த பாவத்துக்கெல்லாம் வந்து கூடியே என்ன பாவம்னு தெரிஞ்சும் ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த அநியாயத்துக்கெல்லாம் வந்து துணையாக இருந்த ஊமையன், அவனும் வந்து தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் அப்படின்ற மாதிரி இந்த கதையில் இந்த ஊமையன் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் சாகிறது நியாயம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஜெயமோகன். இந்த காட்டு கதையில் வர்ற டீட்டெயில் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஊமை சென்னாய் அப்படின்ற கதை தான் நீங்கள் இன்றைக்கி நேர்களாகி நீங்கள் ஆர்ஜே ராஜன் கதை நேரத்தில் கேட்டு

0: இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்தது ஆர்ஜே ராஜன் கதை நேரம். நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருந்த ஒரு அருமையான கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு 100% வந்து நான் ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கே நான் ரேட் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு 80 தான் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து எழுதியிருப்பார். அவ்வளோ டீட்டெயிலை வந்து சொல்கிறத விட அதை படிக்கும்போது இருக்கிற சுவாரஸ்யம் வந்து தனி. கண்டிப்பாக ஊமை சென்னாய் தான் அந்த கதையுடைய பெயர். ஜெயமோகன் எழுதிய ஊமை சென்னாய். நிச்சயமாக இந்த கதையை வந்து நீங்கள் போய் கூகுள் பண்ணியே நீங்கள் எடுத்து படிக்கலாம். இந்த கதை மட்டும் ஃப்ரீயாகவே வந்து கூகுள் பண்ணி படிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த PDF வந்து உங்களுக்கு யூடியூப் கூகுளே அவைலபிளாக இருக்குது. கதையாக படிங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்றதை சொல்லிவிட்டு மீண்டும் வந்து அடுத்த வாரம் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA Credit
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
12: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
13: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
14: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
13: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
12: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
15: 905-270-8800.
12: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
16: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
17: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
18: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுப்பிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்னோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9393. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி, July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
8: நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: உழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000
5: GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
11: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
11: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோ போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைய நேரம் 5:02.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் படையினருக்கு காணிகளை ஒதுக்கும் தீர்மானத்தின் போது குழப்பம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரான அமைச்சர் சந்திரசேகரனால் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: இலங்கை அரச படையினருக்கு காணிகளை ஒதுக்கி வழங்க யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற முற்பட்டதால் பெரும் குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் குழப்பத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரான அமைச்சர் சந்திரசேகரனால் இலங்கை காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. அதன்போது யாழ் மாவட்டத்தில் முப்படையினருக்கு அரச காணிகளை வழங்குவதற்கான நோக்குடன் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு தீர்மானம் ஒன்றை ஒருங்கிணைப்பு குழு நிறைவேற்ற முற்பட்டது. இந்த நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியதை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளி மொழி ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நெடுந்தீவில் உள்ள அரச காணி ஒன்றிலிருந்து கடற்படைக்கு ஒரு ஏக்கர் காணி வழங்க பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்திருப்பதாகவும் அதற்கான அனுமதியை வழங்குமாறும் கோரப்பட்டது. இந்நிலையில் பொது அமைப்புகளின் பிரதிகள் மக்களுக்கு காணி இல்லாதிருக்கும் நிலையில் அரச படையினருக்கு தேவையான காணிகளை வழங்க முடியாதது யாழ்ப்பாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் என தெரிவித்தனர். அத்துடன் மக்கள் காணிடங்களிலிருந்து அரச படையினர் வெளியேற வேண்டும் என தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த நிலையை ஒருபுறம் இருக்க மறுபுறம் காணியின்றி அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் துன்பங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய நிலையில் மக்கள் காணிகளை மக்களுக்கு வழங்காமல் படைத்திருப்புக்கு வழங்க முடியாதென அரசு மற்றும் பொது அமைப்புகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் காவல்துறையினர் விசேடமாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நாடு முழுவதும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேச செயலக மாவட்டங்களில் செயற்படக்கூடிய விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டலவர்கள் அமைச்சு அறிவித்திருக்கிறது. இந்த குழுக்கள் பேரளவில் மாத்திரம் இயங்காமல் நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான சீர்திட்டங்களை நேரடியாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் என அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்திருக்கிறார். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழுக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அரசு தனியார் நிறுவன வளாகங்களை உன்னிப்பாக கண்காணித்து நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கின்றனர். மாவட்டங்கள் முழுவதும் டெங்கு ஒழிப்பு முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்காக உள்ளூர் அதிகாரிகளுடன் இந்த குழுக்கள் நெருக்கமாக இணைந்து செயல்படவிருக்கின்றன. இதேபோன்ற விசேட குழுக்கள் ஏனைய மாவட்டங்களிலும் நியமிக்கப்பட உள்ளதுடன் சமூகம் மற்றும் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியூடாக இந்த நோய் பரவலை குறைந்தபட்ச நிலைக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் இலக்கு என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற ஸ்மார்ட் வேர்ஹவுஸ் அமைப்பை மத்திய உளவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆரம்பித்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிரகலாத், பொது விநியோக திட்டத்தின் பட்டியலிலிருந்து சில மாநில அரசுகள் 2.21 கோடி தகுதியற்ற பயனாளிகளை நீக்கியிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் காரணமாகவே இந்த நடவடிக்கை சாத்தியமானது. மாநிலங்கள் தகுதியான பயனாளிகளை சேர்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல்வேறு மாநில அரசுகளால் தகுதியுள்ள மக்களுக்கு மேலும் 3 கோடி ரேஷன் அட்டைகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்தார். சமீபத்திய யூத வழிபாட்டுத் தலங்களில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் வெளிநாட்டு அமைப்பால் கூலிக்கு அமர்த்தப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று இந்த வாரம் பொதுச்சபையில் குற்றத்தடுப்புக்கான மாநில செயலாளர் ரூபி சஹோடா தெரிவித்தார். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் இணையம் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் அவர்களை முன்னதாகவே கண்டுபிடித்திருந்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும் என்றும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ அணுகல் மசோதா குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது சஹோடா புதன்கிழமை இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சட்டமன்ற செயல்முறையை இந்த மசோதா கடந்து செல்ல ஏன் இவ்வளவு காலம் ஆகிறது என்று பாதிக்கப்பட்டவர்களும் காவல்துறை தலைவர்களும் கேள்வி எழுப்புவதாக சஹோடா மேலும் தெரிவித்தார். கூலிக்கு ஆட்களை அமர்த்தும் குற்றவாளிகள் வலையமைப்புகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பெருநகர டொரண்டோ பகுதி முழுவதும் நடந்த பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனாவின் வூகான் நிறுவனத்தில் அமெரிக்க நிதியுதவியுடன் நடந்த ஆராய்ச்சியை காரணம் என பதவி விலகும் அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசி கபாட் குற்றம் சாட்டியிருக்கிறார். COVID-19 தொற்றுநோய் முதன் முதலில் 2019 டிசம்பர் மாதம் சீனாவின் வூகான் மாகாணத்தில் கண்டறியப்பட்டது. COVID-19 பரவல் மற்றும் அமெரிக்க நிதியுதவி பெறும் உயிரியல் ஆய்வகங்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவின் உளவுத்துறை இயக்குநர் துளசி கபாட் முன்வைத்திருக்கிறாா். கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனாவின் வூகான் நிறுவனத்தில் அமெரிக்க நிதியுதவியுடன் நடந்த ஆராய்ச்சி காரணம் என தெரிவித்திருக்கிறார். வைரஸ் பரவல் அதை மறைப்பதற்கு முயற்சி ஆகியவற்றுக்கு காரணமாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் ஆலோசகர் ஆண்டனி பாசி மீது துளசி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறித்த ஆய்வகங்களில் அபாயகரமான நோய் கிருமிகள் கையாளப்பட்டதாகவும் அதற்கான தகவல்கள் மறைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். ஆராய்ச்சிகளை அம்பலப்படுத்த முயன்ற விஞ்ஞானிகள் அச்சுறுத்தப்பட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஆய்வகங்களை விசாரிக்க தனது அலுவலகம் நடவடிக்கை எடுத்ததாக துளசி கபாட் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

காலை நேரம் 5:07 நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நேர்கள் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்று ஜூன் மாதம் 19 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து நேர் நெஞ்சங்களுக்கும் எமது அன்பான வாழ்த்துக்கள். கலைய நேரம் 5:07. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்படுகிறது. ஆங்காங்கே முகில் மூட்டமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 46 முதல் 59 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 13 பாகை செல்சியஸ் காணப்படும். பின்றவில் சில இடங்களில் முகில் மூட்டம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 4% உயர்வடைகிறது. ஆமாம், 4% உயர்வடைந்து 162.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இரவு 8:30 வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் ஹபீபி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடல்கானிசை சாம் சிஎஸ், பாடல் வரிகள் யுகபாரதி, பாடலை சத்யபிரகாஷ், ஃபாத்திமா ஜுஹான் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: காலை நேரம் 5:15 நேர்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற முதலாவது நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார்.
0: நலமாக இருக்கும் செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் தெரிவால் வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இந்த இதயமுரளி படத்துல இருந்து தங்கமே தங்கமே அந்த பாட்டு கேட்போம்.
0: இதயமுரளி திரைப்படத்துல இருந்து தங்கமே தங்கமே. சரி, இதோ உங்கள் திரையில் பாடல் வைக்கிறது. கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு திராஜ், சைதி மற்றும் அட்வித்தையா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இது. பாடல் காணிசை தமன் எஸ், பாடல் வரிகள் விவேக்.

0: கலைஞர் நேரம் 5:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் நிஷா. இன்று என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு புண்ணியவதி படத்துல ஒரு ஆலம் பூ பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு இளையராஜா, சித்ரா.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
3: கலைக நேரம் 5:28 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம். மாலை வணக்கம் கமல் பாரதி.
3: வணக்கம். அழைப்பிலே யார் இருக்கிறீர்கள்? வணக்கம். அழைப்பிலே யார் இருக்கிறீர்கள்? வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். அழைப்பிலே யார் இருக்கிறீர்கள்?
4: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேரை மறந்து விட்டீர்களா?
4: நான் ஸ்ரீராம் பேசுகிறேன். நான் உங்களுக்கு தான் வணக்கம் சொல்றேன். நீங்க வேறு ஒரு நபருடன் பேசுறீங்களான்னு?
3: இல்ல இல்ல, உங்களோட தான் பேசுகிறேன். சரி,
4: நான் வணக்கம். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி. நான் ஸ்ரீராம் பேசுகிறேன்.
3: சரி, எப்படி இருக்கிறீர்கள் ஸ்ரீராம்?
4: நான் நிலமா இருக்கின்றே. நீங்க கொஞ்சம் மழையும் கொஞ்சம் லேசான குளிருமாக இருக்கிறது. மொண்டியல் நகர்
3: இன்று இங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பார்க்கலாம்.
4: நல்லதான், மழை பெய்யறது சிறப்புத்தான். கொஞ்சம் நல்லா இருக்கும், மண்ணும் நீரமா இருக்கும். மரத்துக்கும் தண்ணி ஊத்த வேண்டாம்.
3: சரி, என்ன பாடல் திருவிழா வந்து இருக்கிறீர்கள்?
4: இந்த நேரத்துல வானம் வழித்துணி என்ற பாடல்,
3: பாடல்கணிசை லியோன் ஜேம்ஸ், பாடல்வர்கள் விக்னேஷ் சிவன், கோசேஷ்.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD கடைக நேரம் 5:33 நேர்களை கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, காசிநாதன் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமா இருக்கிறேன் ஐயா, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். எங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற இறைவன் கொடுத்திருக்கிறான். பேரம்
0: என்ன பாடல் தெரிவு?
1: இன்றைக்கு இது நம்ம பூமி என்ற படத்திலிருந்து ஆரடிச்சு வருதான் ஆசையை தடுக்குமா கிளிகே சந்தன கிளிகே என்று தோணும் அந்த பாட்டு.
0: சரி, அருமையான பாடல் கேட்டிருக்கிறீர்கள். ஒழிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி. அப்ப
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கே ஜே ஜெயசுதாஸ்.

0: கரைக நேரம் 5:39 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்
1: சிவானந்தன்?
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் சிவானந்தன்?
1: திரைப்படம் உல்லாச
0: சரி, இதோ ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளும் மேடம் சந்திக்கலாம். ஒழிக்கும் பாடலோடு ஜென்சி.

0: கலைஞர் நேரமாக இந்த மணி 44 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நீங்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-2222. நிகழ்ச்சி அணிந்து கொள்ளுங்க, நடத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? சரி, எப்படி இருக்கிறீர்கள் ரஞ்சினி? நிகழ்ச்சி எங்களுடையது, ஆனால் அவர்கள் தொலைக்காட்சியை வைத்திருப்பவர்கள் வேறு வேறு நிர்வாகத்தினர்.
1: கலைக்கூடம் என்று போட்டிருந்தது, கலைவாணர்
0: கலைக்கூடம். அது கலைரூபனுடையது. கலைவாணர் கலைக்கூடம் என்பது கலைரூபனுடைய அமைப்பு.
1: அதாவது படம் போட்டதோடய நினைச்சேன்னாவே தான் வச்சிருக்கிறாரு.
0: இல்லை, தொலைக்காட்சி எங்களுடையது அல்ல. சரி, என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு பிராமகன் ஹரிஷன்ற 5வது பிறந்த நாள் நேற்று. அதால ஒரு பாட்டு கேட்ப மண்டிட்டு வாழ்க்கை நெத்தஞ்சொல்ல பிறந்த மகளையோ மகனியதாக்கும்
0: என்னன்னு பாடல் இருக்கிறது.
1: மகளையோ என்ன படம் போட்ட வச்சுவிலா?
0: இல்லை, அது சின்ன கண்ணம்மா திரைப்படம்.
1: சின்ன கண்ணம்மா, ஓகே, நன்றி, வணக்கம்.
0: சரி, ஒடிக்கிறது உங்கள் திரைப்பாடல் கேட்டு மகள்கள் மட்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலோடு மனோ, பாடல் காணிசை இசை ஞானி இளையராஜா.

0: உலகின் முதல் தமிழ் HD CMR துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

ஒலிக்கும் பாடல் சஹானா இசை தொகுப்பில் இருந்து பாடலோடு ஜூட்சன் சுசேதாசன், அவரோடு எலிசபெத் மாலினி, பாடல் காணிசை ஆர் மோகன், பாடல் வரிகள் எஸ் ஜெயக்குமார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD-யின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் 400 மேற்பட்ட துப்பாக்கிகள் உட்பட்ட ஆயுதங்கள் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சுக்காவின் உத்தரவின் பேரிலேயே வழங்கப்பட்டதாக கூறுமாறு பிள்ளையானுக்கு உதய கம்மன்பில அறிவுறுத்தியுள்ளதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாவரன்.
3: இலங்கை படைகளின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரிலேயே பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கம்மன்புல அறிவுறுத்தி வருவதாக சரத் பொன்சேகா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையான் குழுவிற்கு 386 எண்ணிக்கையுடைய T-56 ரக துப்பாக்கிகளும் 36 எண்ணிக்கையான 9mm கைத்துப்பாக்கிகள் மற்றும் மெஜிக் வகை துப்பாக்கி உட்பட 400 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி தங்கள் கட்சிக்காரன் நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணி உதய கம்மன்புல அறிவுறுத்துவதாக சட்ட நெறிமுறைகளை முற்றிலும் மீறும் செயலாகும். எனவே நெறிமுறைகளை மீறல் நடவடிக்கைக்கு உதய கம்மன்புலவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியும் என சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். இறுதி யுத்த காலப்பாக இலங்கை படைகளுடன் இணைந்து பணியாற்றிய தனது ஆயுததாரிகளை பிள்ளையான் கருணா தரப்பு பயன்படுத்தியிருந்ததென குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பாக வன்னி இறுதி யுத்தத்தில் கருணா குழுவைச் சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகின்ற 3000 அதிகமானவர்கள் இலங்கை படைகளுடன் இணைந்து காடுகளில் ராணுவ நடவடிக்கையில் பங்கெடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் பதாகையொன்றுக்கு பாதணிகளால் மாலை அணிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அர்ஜுனா அந்த பதாகையை கிழித்து பாதணி மாலையை எடுத்துச் சென்றார். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அர்ஜுனா ராமநாதனின் 10 உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு பாதணி மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்பதல் போன்ற செயல்களில் அர்ஜுனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் இடம்பெற்ற தெல்லிப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அர்ஜுனாவின் 10 உயர பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேகதாது அணைக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது விவகாரம் தொடர்பான தனி தீர்மானத்திற்கு பேரவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு மற்றும் வரவேற்பை தெரிவித்தது. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நீண்ட மற்றும் நெடிய போராட்டத்தை நடத்தியே காவிரியில் தமிழகத்திற்கான உரிமையை பெற்றிருக்கிறோம். காவிரி விவகாரத்தில் நமது உரிமை நிலைநாட்டப்பட்டது திராவிட அரசினாலேயே என அவர் கூறினார். அதேபோன்று மேகதாது அணை திட்டத்திற்காக 1000 ரூபாய் கர்நாடக அரசு ஒதுக்கியதை கண்டித்து இதே அவையில் திராவிட அரசு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அனைத்து கட்சி குழுவினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தனி தீர்மானத்தை பிரதமரிடம் சென்று வழங்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கைக்கு பதில் தெரிவித்த முதல்வர் விஜய் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கை ஏற்கப்பட்டு தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் பற்றிய கண்காட்சி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கனடிய மனித உரிமைகள் அருங்காட்சியகம் தெரிவித்திருக்கிறது. June 27 என்று திறக்கப்படும் இந்த கண்காட்சி இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட சண்டையின் போது 1948 இருந்து சுமார் 750,000 பலஸ்தீன மக்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்பட்டதை மையமாக கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் கூடுதல் வரலாற்று பின்னணியை வழங்காததால் இந்த கண்காட்சி யூத எதிர்ப்பை தூண்டக்கூடும் என்று யூத குழுக்கள் கவலை எழுப்பியுள்ளன. மேலும் கண்காட்சியை உருவாக்கும் போது கலந்தாலோசனை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாததற்காக அருங்காட்சியகத்தை அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இடம்பெயர்ந்த பலஸ்தீனிய கணியர்களின் கதைகளை சொல்வது முக்கியம் என்றும் இந்த கண்காட்சி பொறுப்புடன் கையாளப்படுகிறது என்றும் அருங்காட்சியகத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஈஷா கான் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் மிகவும் புகழ்பெற்ற சில ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வெள்ளை மாளிகை விழா June 18 நடைபெற்ற நிலையில் அது சிலரின் விமர்சனங்களை பெற்றிருக்கிறது. விருது பெறுவோர் ஒருவரின் களத்தில் பதக்கத்தை அணிவிக்கும் போது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சிரமப்பட்டதை விமர்சகர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். 2012 ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் நடத்திய தாக்குதலின் போது ஆற்றிய வீரச் செயல்களுக்காக ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ மேஜர் நிக்கோலஸ் டாக்கரிக்கு நாட்டின் மிக உயரிய ராணுவ விருதை டொனால்டு டிரம்ப் வழங்கிய போது டாக்கரியின் களத்தில் பதக்கத்தை அணிவிக்க டொனால்டு டிரம்ப் முன்வந்தார். இருப்பினும் நாடாவின் பின்னால் உள்ள கொக்கியை பொருத்துவதில் அவர் சிரமப்பட்டார். விழாவின் காணொலியில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் மீண்டும் கொக்கியை பொருத்த முயற்சிப்பதையும் இறுதியில் நாடாவின் முனைகளை ஒன்றாக இணைத்து முடிச்சிருவதையும் காட்டியது. இந்த காட்சி மூத்த அரசு அதிகாரிகள், இராணுவ தலைவர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் உள்ளிட்ட பார்வையாளர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இந்த காணொலி சமூக ஊடகங்களில் பரவலான கவனத்தை ஈர்த்ததுடன் ஜனாதிபதியின் விமர்சகர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் விவாதத்தை தூண்டியது. விமர்சகர்கள் இந்த சம்பவத்தை கேலி செய்தனர். பல வர்ணனையாளர்கள் இதை ஒரு முறையான ராணுவ விழாவின் போது நடந்த சங்கடமான தருணம் என்று வர்ணித்தனர். இருப்பினும் ஆதரவாளர்கள் குறிப்பாக நேரடி தொலைக்காட்சி நிகழ்வுகளின் போது விழா பதக்கங்களில் பயன்படுத்தப்படும் குக்கிகளை பொருத்துவது கடினமாக இருக்கும் என்று வாதிட்டனர்.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கரக நேரம் 6:07 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்து விடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தரத்திற்கு 32 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 20 நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக காணப்படும். சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸ் காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றம் இருக்கிறது. 4% உயர்வடைகிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 4% உயர்வடைந்து 162.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இரவு 8:30 வரை உங்கள் தீர்வில் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அந்த வகையிலே மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார் முகநூல் வாயிலாக. இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கருவியை வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சைலஜா பாடிய சின்ன புறா ஒன்று என்ற பாடலை தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: காலை நேரம் 6:13 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள் மூர்த்தி?
1: நீங்கள்
0: இருக்கிறோம் மூர்த்தி. என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்? சரி, இதோ உங்கள் திருவிழி பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சந்தோஷ் நாராயணன், சுவேதா மோகன்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD.
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ் HD
3: தமிழ் HD.

0: காலை நேரம் 6:22 நேரங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் சாரா. என்ன பாடல் தெரிவு வந்திருக்கிறீர்கள்?
1: வண்டியில மாமன் பொண்ணு.
0: சரி, இதோ உங்கள் திருவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். வணக்கம். பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: கடைக நேரம் 6:26 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
8: வணக்கம் வெண்பா.
7: வெண்பா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் வெண்பா? சரி, இதோ உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி.
7: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலைஞர் நேரம் 6:32 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 6:32 நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: செல்வி.
0: செல்வி, எப்படி இருக்கிறீர்கள் செல்வி?
1: நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி செல்வி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு பெண் ஒன்று கண்டும் படத்தில் இருந்து உண்மை ஒளி ஆனந்த பைரவி பாடும் அந்த பாடல்.
0: சரி, ஒலிக்கிறது உங்கள் திருவிழா பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: காலை நேரம் 6:36 நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-444-2222 அல்லது முகநூல் வாயிலாக கூட உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் கமலண்ண, எப்படி இருக்கீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கோம். நான் கமல் பிரண்டில் இருந்து பேசுகிறேன்.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: வாணிஜிராம்
0: இணைந்து பாடிய பாடல் வண்டிக்காரன் மகன் திரைப்படம்.
1: நன்றி.
0: ஏதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-6677-2.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

அறிகின்ற சம்மா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி. கலைஞர் நேரம் 6:44 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 தமிழ் ஒலிபரப்பு. அடுத்து முகநூல் வாயிலாக சுந்தரராஜனி மோகன்ராஜன் அணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் வந்த எண்ணத்தில் ஏதோ சில்லென்றது என்ற பாடலை ஒளிபரப்பீர்களா, மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்கள் தேர்வில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளங்கள் ஒழிக்கும் பாடலோடு எஸ் ஜானகி.

காலை நேரம் 6:48 நேர்களை கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே. அடுத்து முகநூல் வாயிலாக ராஜேஷ் குமார் இணைந்திருக்கிறார். மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேள்வி வைத்திருக்கிறார். நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அவர்கள் புரியட்டும். எனக்கு கஜினி படத்தில் ஒரு மாலை இளவையில் நேரம் பாடல் கிடைக்குமா என்று கேள்வி வைத்திருக்கிறார். தாராளமாக கிடைக்கும். இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். ஒலிக்கும் பாடலோடு கார்த்திக்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்த்துவர்.

0: ஒளியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 7 மணி.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ்ச்சி செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. இறுதி யுத்தத்தின் பின்னர் படையினரால் நிர்மாணிக்கப்பட்ட முல்லைத்தீவு வட்டுவாகல் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
4: இறுதி யுத்தத்தின் பின்னராக இலங்கை படையினரால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு வட்டுவாகல் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜ ரவிகரன் தெரிவித்துள்ளார். தெற்கில் ஆட்சியில் இருந்தவர்கள் அமது இனத்தை வன்முறையாக அளித்தமைக்கு அந்த அசைக்க முடியாத சாட்சிகள் இயற்கை நீதியால் தற்போது ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. செம்மணியில் தற்போது அகழ்வின் மூலம் வெளிவரும் உண்மைகள் உலகத்தை உலுக்கியிருக்கிறது. தமிழர் தாயப் பகுதியில் இன்னும் எத்தனையோ இடங்கள் இவ்வாறான மனித புதைகுழிகள் ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக தோண்ட தொடங்கினால் இன்னும் பேரெழுச்சியை தரும் வகையிலான மனித எண்பு குவியல்கள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்துக்கு வரும். அதற்காக அந்த விகாரியை உடைத்துத்தான் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில்லை. தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலம் அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். அதேபோல கேப்பாபுலவு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் பல அச்சத்துடன் இருக்கிறார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாநில பெரும்பாலான இடங்களில் அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கூட்டம் கூட்டமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்துக்குரிய அந்த மனித புதைக்குழிகள் அனைத்தும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் முழுமையாக தோண்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என துறைராஜா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
1: இறக்குமதி நடவடிக்கைகளின் போது வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் உனைத்திறனாக கண்காணிக்கும் நோக்கில் புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய விதிமுறைகளின்படி செய்யப்படும் ஒவ்வொரு இறக்குமதி கொடுப்பனவிற்கும் வங்கிகள் ஒரு சிறப்பு எண்ணை ஒதுக்க வேண்டும். மேலும் TIN எண் உட்பட பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து தகவல்களையும் சுங்கத்திணைக்கத்திற்கு தெரிவிப்பது வங்கிகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இறக்குமதியாளர்கள் பொருட்களின் இறக்குமதிக்காக முன்பணம் செலுத்துவதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்தில் தகுதி பெற்ற இறக்குமதியாளர்களாக பதிவு செய்திருக்க வேண்டும். பதிவு செய்யப்படாத இறக்குமதியாளர்களுக்கு வணிக வங்கிகள் முன்பணம் செலுத்த அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த ஸ்மார்ட் வேஹவுஸ் அமைப்பை மத்திய உளவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிரகலாத், பொது விநியோகத் திட்டத்தின் பட்டியலில் இருந்து சில மாநில அரசுகள் 2.21 கோடி தகுதியற்ற பயனாளிகளை நீக்கியிருக்கிறது. பொது விநியோகத் திட்டத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் காரணமாகவே இந்த நடவடிக்கை சாத்தியமானது. மாநிலங்கள் தகுதியான பயனாளிகளை சேர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநில அரசுகளால் தகுதியுள்ள மக்களுக்கு மேலும் 3 கோடி ரேஷன் அட்டைகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் நிலப்பகுதியில் வெளிநாட்டு குற்ற கும்பலால் நடத்தப்பட்டு வெளிநாட்டினரால் நிர்வகித்து வந்த சட்டவிரோத சிகரெட் தொழிற்சாலையை ஒன்டாரியோ காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறது. தொழிற்சாலையில் சமீபத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இருவர் கைது செய்யப்பட்டதாகவும் 13 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மேலும் 10 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள சட்டவிரோத புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஒன்டாரியோ காவல்துறை தெரிவித்திருக்கிறது. டொரண்டோவிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தென்மேற்கு அமைந்திருக்கின்ற ரெய்ட் ஆன் 6 நேஷன்ஸ் ஆஃப் த கிராண்ட் ரிவர் டெரிட்டோரியில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 40,000 கிலோகிராமுக்கும் அதிகமான கடத்தல் புகையிலை பறிமுதல் செய்யப்பட்டதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை June 17 அன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அந்த சிகரெட்டாலே பழங்குடியினர் அல்லாத ஒரு குற்றவியல் வலையமைப்புடன் தொடர்புடையது என்றும் வெளிநாட்டினர் என அடையாளம் காணப்பட்ட 13 பேர் அதில் பணியாற்றி வந்தனர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத புகையிலை உற்பத்தியிலிருந்து கிடைத்த லாபம் வெளிநாட்டு குற்றச்செயல்களுக்கு திருப்பி விடப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் திருடப்பட்ட 3 வாகனங்கள், ஒரு கைத்துப்பாக்கி, குற்ற கும்பலுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் ஒரு வாகனம், சுமார் $25,000 பணம், கைபேசிகள், மின்னணு சாதனங்கள் மற்றும் பல்வேறு சிகரெட் தயாரிப்பு கூறுகள் ஆகியவற்றையும் கைப்பற்றியதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சிம்பாம்பேயின் தேசிய சட்டமன்றம் நேரடி ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக நாட்டின் ஜனாதிபதியை நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கும் ஒரு முறையை கொண்டுவரும் சர்ச்சைக்குரிய அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த முன்மொழிவு கொள்கை தொடர்ச்சியை அரசியல் ஸ்திரத்தன்மையையும் உறுதி செய்யும் என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் இது ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தி ஆளும் கட்சியின் அதிகாரப்பிடியை மேலும் வலுப்படுத்தும் என்று விமர்சகர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். 216 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 42 பேர் எதிராகவும் வாக்களித்ததைத் தொடர்ந்து அரசியலமைப்பு திருத்த மசோதா வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் செனட் சபையில் அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு தேவையான 1/2 பங்கு பெரும்பான்மை பெறும் என்று எதிர்வும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த முன்மொழிவு ஆளும் ஜிம்பாப்வே ஆப்பிரிக்க தேசிய ஒன்றியம் தேசபக்த முன்னணி நாட்டின் அரசியல் அமைப்பின் மீதான கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொள்வதை எளிதாக கூடும் என்றும் 2028 ஆண்டில் மானங்காக்காவின் அரசியலமைப்பு பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் அவரது செல்வாக்கை நீடிக்க வாய்ப்புள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள், ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் விமர்சனம் வெளியிட்டிருக்கிறார்கள்.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கலக நேரம் 7 மணி 6 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பப்பாளர்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் அங்கங்கே சில இடங்களிலே முகில் மூட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 47 முதல் 58 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 13°C காணப்படும். அது இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்றவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்த பெரும்பாகத்தில் 4% எரிபொருளின் விலைகளிலே உயர்வு வரவிருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 4% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 162.9% காணப்படும். நீங்கள் மணிந்து கொள்ளலாம். அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 முகநூல் வாயிலாகவும் மணிந்து கொள்ளலாம். எமது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம், நீங்கள் நலமா என்று கேள்வி வைத்திருக்கிறார். நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். எனக்கு பத்ரி திரைப்படத்திலிருந்து என்னோட லைலா பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இது உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழங்கள்.
1: நம்ம தலைவர் மாடல் காலேஜ் ஃபிகரம் மடக்கிட்டாரோ.